0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: ஒரு கோவிலாக கருதினால் அதில் நீங்கள் செலுத்தும் உணவுதான் ஏற்றப்படும் தீபம். சுடரொளி வீசும் ஆரோக்கியத்திற்கு தூய்மையான உணவையே உட்கொள்ளுங்கள். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. என்னம்மா வரும்போதே உணவு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு வரையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பத்தின ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கதைன்னு சொல்ல முடியாது, பட் அன்றா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். நீங்களே இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் வழக்கத்தில் வச்சிட்டு இருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு வெளியில் தான் சாப்பிட்றாரு. ஏன் சாப்பிட்றாரு, எதுக்கு சாப்பிட்றாருன்னு தெரியும். அவருக்கு வந்துட்டு அந்த ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. வீட்டில் என்ன தான் அம்மா வந்துட்டு சமைச்சு கொடுத்தாலும், பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும், அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா கொண்டுட்டு போவார், ஆனால் ரிட்டன் அதை வீட்டுக்கே கொண்டு வந்துடுவார். மறுபடியும் வெளியில் வாங்கி சாப்பிட்றது, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இதே தான் வழக்கத்தில் வச்சிட்டு இருந்திருக்கார். சரி, அம்மா வந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா, இது உன்னுடைய பிறந்தநாள் வருது, அன்னைக்கு நைட் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு பார்ட்டி எல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. ஹோட்டலெல்லாம் போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கோ, சாஸ் பீஸா பர்கர் இப்படி எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி கொடுத்துடுறாங்க. நல்லா மூக்கு மட்டும் சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாப்பிட்றாரு. அடுத்த நாள் காலையில் அவருக்கு பிறந்த நாள், எழுப்புறாங்க. ஏன்னா எவரால் எழுந்திருக்கவே முடியல. என்னப்பா ஆச்சு இன்னைக்கு உனக்கு பர்த்டே, எழுந்திரி எழுந்திரி எல்லாரும் சொன்னாலும், இல்லை எனக்கு கொஞ்சம் வயிறு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப தாங்க முடியாத இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்கப்லாம் பண்ண அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இவர் எதிரோ சிவியர் ஃபுட் பாய்சனாக இருக்கு, ஏதோ ஒத்துக்காததை சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் எப்போவுமே ஒத்துக்காததானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வீட்டில் இருக்கிறது என்னைக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தா கூட உடனேலாம் கியூர் ஆகாது இல்லையா, ஏன்னா அவர் ரொம்ப நாளாகவே வந்துட்டு வெளியில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நேற்று ஹெவியாக சாப்பிட்ருக்கும் பொழுது நைட்டு, அதனால இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சரியாகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா கஞ்சி அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது, இத்தனை நாளாக அம்மா சொன்னாங்களே நம்ம அது கேட்கவே இல்லை, இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் பொழுது தான் அம்மாவுடைய ஞாபகம் நமக்கு நினைவுக்கு வருது. அம்மா சொல்கிற வாக்கு வேத வாக்காக நமக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு அவர் ரொம்பவே உணர்றாருங்க. ஸோ இந்த நம்ம உணவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடணும். நிறைய உணவு பாதுகாப்பு சட்டம்

0: அதெல்லாம் கூட அரசு கொண்டு வந்தாலும் கூட நம்ம அதை வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் அரசு கடுமையான சட்டங்கள் போட்டாலும் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நாம் வீட்டு உணவை அதிகமாக எடுத்துப்போம். அதனால் நான் வெளியில் சாப்பிடவே கூடாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏதோ எமர்ஜென்சிக்கு சாப்பிட்டுக்கலாம், ஆனால் எவ்ரிடே சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலாக மாறிடும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. இப்போது வானிலை நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். மழைக்கால வாய்ப்புகள்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. வடக்கு கேரளா மற்றும் அதையொட்டிய பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தென்காசி இன்னைக்கு மழை பெய்யக்கூடிய இடங்கள் நான் சொல்ல போகிறது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலநிலை மாற்றம் காரணமாக சூப்பர் எல் நினோவை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வறட்சி மற்றும் பேரிடர் மேலாண்மை சிறப்பு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னார்வ வானிலை ஆய்வாளரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் காரணம் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் எல் நினோ வந்துட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூப்பர் எல் நினோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கடலுடைய வெப்பநிலை இயல்பை விட ஒரு 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குமா, அதனுடைய விளைவு தான் இந்த சூப்பர் எல் நினோ. இதனால் நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ அது வந்துட்டு இப்போது ஆரம்ப கால கட்டத்தில் துவங்கி இருக்கிறதுனால இப்போவே நாம் அதெல்லாம் ஒரு பேரிடர் மேலாண்மை சிறப்பு குழுவாக அமைச்சு அதெல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: நேரம் காலை 7:19 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்துட்டு உணவு பத்தியெல்லாம் பேசினியம்மா. இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா? யாராவது கேட்டிங்களா என்ன தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு உணவு பாதுகாப்பு தினம். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு கதையும் நான் சொன்னேன். இன்னைக்கு 11 மணிக்கு அழைப்பது யார் நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் எத்தனை நாள் வெளியே சாப்பிட்றீங்க, காரணம் என்ன? இதுதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு எப்பப்பெல்லாம் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றீங்க, எதன் காரணமாக வெளியே சாப்பிட்றீங்க, அதெல்லாம் அதை பற்றி எல்லாமே நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். கால் பண்ணுங்கள் 9787-7070-107.8 அப்படின்ற சோனா எஃப்எம் உடைய நிலையை எண்ணிருக்கு. இப்போ நம்ம நேற்று இன்று நாளை நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாம். பள்ளிகள் எல்லாமே திறந்தாச்சு, மாணவர்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு முதல் வார லீவில் எல்லோரும் இருப்பீங்க. இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க. அப்பாடா லீவ் முடிச்சு மறுபடியும் ஒரு லீவ் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாலியாகலாம் விளையாடிக்கிட்டுலாம் இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கையெல்லாம் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் இசையில் படிக்கணும், தவில், நாதஸ்வரம், வாய்ப்பாட்டு இந்த மாதிரி நிறைய இசை கருவிகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரசு இசைப்பள்ளியில் போயிட்டு சேர்ந்து கொள்ளலாம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டீல் பிளான்ட் போகிற வழி இருக்கு இல்லைங்களா, அங்கே பால் பண்ணை இருக்குது. அந்த பால் பண்ணைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அரசு இசைப்பள்ளியானது இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா கூட எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஸோ சேர விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக அரசு கலைக்கல்லூரியில் பார்த்தீங்கன்னா, 5 ஜூன் கவுன்சிலிங் எல்லாமே தொடங்கிடுச்சு. நிறைய மாணவர்கள் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருப்பீங்க. வரக்கூடிய 9 தேதி பார்த்தீங்கன்னா, கலை மற்றும் வணிகவியல் பிரிவுகளுக்கு கவுன்சிலிங் நடக்க இருக்குது. 10 தேதி, 11 தேதி, 12 தேதிகளில் பார்த்திங்கன்னா 2ம் கட்ட கவுன்சிலிங்கும் நடைபெற இருக்கும். இதில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் காலையில் 9:30 to 11:00 நீங்கள் கல்லூரியில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் யாரெல்லாம் இங்கே போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்களோ, காலையில் 9:30 to 11:00 நீங்கள் அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளார போயிடுங்க. அடுத்ததாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஓலைச்சுவடிகள் மற்றும் கல்வெட்டியல் தொடர்பாக 20 நாள் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. 15 அந்த வகுப்பானது தொடங்க இருக்கிறது. இதில் சேர விருப்பம் இருக்கிறவங்க 10 நீங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கணும். அதற்கான இணையதள முகவரி www.ulagatamil.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக உணவு ஊட்டச்சத்து இயல் உடல் எடை சீரமைப்பு பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. தாட்கோ மூலமாக இது கொடுக்கப்படுறாங்க. தாட்கோ வந்துட்டு தனியார் நிறுவனத்தோடு இணைந்து இந்த உணவு ஊட்டச்சத்து இயல் உடல் எடை சீரமைப்பு பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறாங்க. இதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிராவிட பழங்குடியினத்தைச் சேர்ந்த 12ம் வகுப்பு முடித்த 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய் வரம்புக்குள்ளார இருக்கக்கூடிய இளைஞர்களும் இதில் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும், அந்த ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கான ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டரே பண்ணிக்கலாம். www.tatco.com இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய அந்த பயிற்சிக்கான வகுப்புக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல தான் 50 நாட்கள் பயிற்சி வகுப்பா நடக்கப்பட இருக்கு. ஸோ நீங்க தங்கி படிக்கிறதுக்கான செலவையும் டாட்கோவே ஏற்றுக்கொள்ளும். பயிற்சியில தேர்ச்சி பெறக்கூடிய தகுதியானவர்களுக்கு தகுதியான நிறுவனங்கள்லையுமே கூட வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:31 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. நாம இந்த வாரம் ஃபுல்லா நடந்த ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்திய நாட்டுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ஜெனரல் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார். அதாவது முப்படை அப்படின்றது தரைப்படை, கடற்படை, வான்படை, இந்த மூன்று படைகளுக்கும் தலைமை தளபதியாக நம்மளுடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஜெனரல் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார். இதுல கடற்படைக்கு மட்டுமே ஒரு தளபதியாக, அதாவது புதிய கடற்படை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அவர்களும் பொறுப்பேற்று இருக்கிறார். இவர் வந்துட்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர். அதுக்கடுத்துதான் எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும், அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கறிஞராக பணியாற்றிய ஒருவர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். யார் அவர்? தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞராக பணியாற்றிய வி மோகனா அவங்க தாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பல ஆண்டுகள் ஆகணும் அப்படின்னா, அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக ஆகணும் அப்படின்னா நிறைய ஆண்டுகள் வந்துட்டு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும். ஆனால் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணி ஆற்றாமலே ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் இரண்டாவது பெண் அப்படின்ற பெருமையும் இவருக்கே சேரும். மூத்த வழக்கறிஞராக இருந்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக இரண்டாவது பெண் நீதிபதியாக வி மோகனா அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த மாதிரி வழக்கறிஞராக இருந்து ஒரு நீதிபதியாக ஆனவர்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 பேர் ஆயிருக்கிறாங்க. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்குமே பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீர் வழங்குறது உறுதி செய்யப்படுவதை நோக்கமாக கொண்டு ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்துடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த வாரம் கையெழுத்து ஆனது. குடிநீர் அதுதான் நம்மளுடைய உயிர்நீர். அதனால தண்ணியே தேவையில்லாமல் செலவு செய்யறத தவிர்த்தாலே போதும், நம்முடைய தண்ணீர் சேமிப்பு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாகவே இருக்கும். தேனி மாவட்டம் கொட்டங்குடி அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், குழந்தைகள் எல்லாருமே தினமுமே பள்ளிக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த பேருந்து வசதியானது தொடங்கப்பட்டு இருக்கும். பேருந்து தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு 56 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் அந்த மலை கிராமத்துக்கு முதல் அரசு பேருந்து அந்த மலைக்கு போகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது, ரொம்ப ரொம்ப பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக சேலம் அஞ்சல் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அஞ்சலகங்களிலுமே ஆயுள் காப்பீடு சிறப்பு முகாமானது வரக்கூடிய ஜூன் மாதம் 11ஆம் தேதியும் 25 ஆகிய நாட்களில் நடக்க இருக்குங்க. மத்திய அரசு இந்த காப்பீடு திட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா

100% பாதுகாப்பு, மிக குறைந்த ப்ரீமியத்தில் அதிநிறைவான போனஸ் இதெல்லாமே வழங்கிட்டு வருது. இதில் நிறைய திட்டங்கள் எல்லாமே இருக்கும். அனைத்து ஆயுள் காப்பீடுகளுக்குமே இந்த ஜிஎஸ்டி முற்றிலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. குறைந்த ப்ரீமியத்தில் அதிக லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐ இந்த மாதிரியான ப்ரீமியங்களில் ஆன்லைன் மூலம் செலுத்தினா தாமத கட்டணத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அனைத்து வாடிக்கையாளர்களும் இந்த சலுகை வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சிறப்பு முகாமில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டங்களில் இணைந்து பயன்படுறதுக்கு கேட்டுக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய June 11, 11, 11 25 நடக்கக்கூடிய ஆயுள் காப்பீட்டு முகாம்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நான் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், எல் நினோ, சூப்பர் எல் நினோ அப்படின்ற ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதனால் பார்த்திங்கன்னா, ஒன்று அதிகமான மழை பெய்யலாம், அப்படி இல்லைன்னா வறட்சி ஏற்படலாம். அதுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழைப்பொழிவு ஒருவேளை குறைஞ்சது, அதிக வெப்பநிலை, நீண்ட வறட்சி காலம், நிலத்தடி நீர்மட்ட சரிவு, இந்த பாசன நீர் பற்றாக்குறை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படலாம் இந்த எல் நினோவால். அதனால் விவசாயிகளுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ குறைவான நீரில் வளரக்கூடிய அந்த பயிர்களை நீங்கள் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரியான சிறுதானிய பயிர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விவசாய பெருமக்களை, நீங்கள் வரக்கூடிய இப்போ ஜூலை மாதம்லாம் வந்துச்சுன்னா ஆடி மாதமெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ அந்த எல்நினோ கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணியை சேஃப்டி பண்ணி பயிர்களை விளைவிக்கலாம், பயிர்களை விளைவிச்சு நீங்கள் அறுவடை செய்யலாம். ஸோ அதற்கான பயிர்களையெல்லாம் நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இந்த எல்நினோடைய தாக்கம் ஏற்படும் அப்படின்றதுனால தான் இவ்வளவும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் விவசாயிகள் எல்லாருமே உங்களுடைய நிலத்தை சார்ந்து உங்களுடைய தண்ணீர் வசதியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்நினோ அப்படின்றது ஒருவேளை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பற்றாக்குறைகள் எல்லாம் ஏற்படும். அப்போ அந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்துட்டு விவசாயம் செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்து பயிர் செய்தோம் அப்படின்னா நமக்கு லாபம், வருமானம் எல்லாமே கிடைக்கும்ன்ற தகவலோட மறுபடியும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக தர நான் காத்திருக்கிறேன். பாடல்களுக்கு பிறகு இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:46 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நாம் அப்படியே விளையாட்டு தேசிய லெவலில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். கிரிக்கெட் லீக் தொடரில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி 2வது முறையாக வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. July 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கிறது. கவுண்ட் ஒன் நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்வே செஸ் தொடர் சாம்பியன் பட்டத்தை வந்துட்டு முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை வென்று தந்திருக்கிறார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செஸ் வீரர் பிரக்ஞானந்தா, அவங்க தான் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பிரதமர் அவர்களாமே ரொம்பவே வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய பிரக்ஞானந்தாவுக்கு பார்த்திங்கன்னா 70 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள்லாம் போய்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் விளையாடுறது பிடிச்சிருக்கோ, நீங்கள் எல்லாருமே விளையாட்டுத்துறையில் கலந்துக்கிட்டு நிறைய ஸ்டேட் லெவல், ஜோனல் லெவல் இந்த மாதிரி நிறைய லெவல்லாம் இருக்குது. ஜோனல், டிஸ்ட்ரிக், ஸ்டேட்டு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெவல்ஸ்லாம் இருக்குது. அதில் எல்லாம் நீங்கள் போய் விளையாடணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. அதனால் யார் யாருக்கெல்லாம் விளையாடுறதுல ரொம்ப விருப்பம் இருக்கோ, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை தேர்ந்தெடுத்து சூப்பராக விளையாடுங்க. அடுத்ததாக மத்திய அரசு நிறைய திட்டங்களை, அதுவும் மக்களுக்கு பயனுள்ள பல திட்டங்களை கொண்டு வருது. அந்த வரிசையில் 2020ஆம் ஆண்டு June 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் PM ஸ்வாநிதி. இந்த திட்டம் எதுக்கானது, யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்காக குறுங்கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் PM ஸ்வாநிதி. இதில் நிதியுதவி வழங்கி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்தத நாட்டு பிரதமர் அவர்கள் நிகழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்னென்னா இந்த திட்டத்தால் எண்ணற்ற வியாபாரிகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சின்ன சின்ன சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுமே அவங்க அதை நம்பித்தான் அந்த வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த தொழிலை முன்னேற்றத்துக்காக நிறைய கடன் உதவிகள் மத்திய அரசு வழங்கியிருக்கிறாங்க. அதுக்காக உருவாக்க ஒரு திட்டம் தான் PM ஸ்வாநிதி. அதே மாதிரி இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரிபொருள் தட்டுப்பாடுலாம் ஏற்படும் போது அதுக்கு மாற்று வழியை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் இல்லைங்களா. அதுக்காக பல வருடங்களுக்கு முன்பாகவே கூட இந்த திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலோட அந்த எத்தனால் கலப்பு அப்படின்றது நம்ம வந்துட்டு கொண்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எத்தனால் அப்படின்றது நம்ம நாட்டில் தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் இப்போது கச்சா எண்ணெயுடைய அந்த இறக்குமதியெல்லாம் நம்ம குறைக்கணும், அந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டை எல்லாத்தையுமே நாம் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு எத்தனால் கலப்பு அப்படின்றது நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்ரோலோட இந்த எத்தனால் கலக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. நாடு முழுவதுமே முதல் கட்டமாக 5200 எத்தனால் விநியோக நிலையங்களை அமைக்கிறதுக்கு அரசு திட்டமிட்டு இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலோட 20% எத்தனால் வந்துட்டு நாம் கலந்து விற்கிறோம். இந்த வகை பெட்ரோலை நீங்கள் எப்படி கேட்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா E20 அப்படின்ற, அது E2.0 அப்படின்ற பெயரில் தான் இது வந்து விற்பனை ஆகும். ஏன்னா 20% நம்ம எத்தனால் வந்துட்டு கலக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான். ஸோ அதனால் எல்லாருமே E20 அந்த பெட்ரோலுக்கு வந்துட்டு நீங்கள் மாறிடலாம், சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கலாம் சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் 7:55 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்னைக்கு வந்துட்டு உலக பாதுகாப்பு தினம். இந்த தினத்தை ஒட்டிதான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன தலைப்பு வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல நீங்க எத்தனை முறை வந்துட்டு வெளியில சாப்பிட்றீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நாம தலைப்பாக வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைலில் வெளியே சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட்டையும் தாண்டி அதில் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா, ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்ற போது நிறைய ஃபுட்டு வந்துட்டு நாம் சாப்பிடுவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வெளியில் போகணும், பதை வாங்கி சாப்பிடணும், இதை சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை நம்மளுடைய அளவையும் மீறி நாம் அதிகமாக சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்றோம். இதனால் உடம்பு வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்றது நமக்கு தெரிந்தாலும் கூட அப்போ தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு குறையுது அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதை பழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க, வழக்கத்துலேயும் வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதிகமாக சாப்பிடணும், நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னடா வாழ்க்கை, இது சாப்பிடுவோம், சாப்பிட்றதுக்கு தானே இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் என்ன ஆயிடுன்னா மைண்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளாரே ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்லாம், என்னடா நமக்குலாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்றது தவிர ஒன்றும் தெரியாது நமக்கு அப்படின்ட்டு நிறைய வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க, அதுவும் வெளியில் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால் நம்ம உடம்பு வந்துட்டு பாதிக்கப்படுதுன்றது தெரிந்தாலும் கூட அதை வாங்கி சாப்பிட்றது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறுத்தவும் முடியல. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்தில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மாதத்தில் கூட வச்சுக்கலாம், எத்தனை நாள் வந்துட்டு வெளியில் சாப்பிட்றீங்க, அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், வீட்டில் சமைச்சு கொடுத்தாலும் நான் வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுக்கலன்னு தாங்க போவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை வந்துட்டு வீட்டில் ஒருவேளை டைம் ஆகிடுச்சு அதனால் நான் வந்துட்டு காலை உணவு மட்டும் வெளியில் சாப்பிட்டுக்கோங்க, மதியத்துக்கு வந்து வீட்டிலேருந்தே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இருக்காது, அதனால் நான் அங்கே வெளியில் போய்ட்டு அப்படியே பொருளையில் சாப்பிட்டு இப்படி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள், இல்லைங்க நான் மூணு நேரமும் வெளியிலேயே தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு வீட்டு சாப்பாடுலாம் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள், யாராக இருந்தாலும் சரி நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஒரு சிலவங்க வந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபுட் ஸ்டால் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதில் போய் டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போய் போய் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் ஏதாவது ஒரு சில டிஷ்க்கு வந்துட்டு ஒரு ஃபுட்டுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிருக்கலாம், இதை மட்டும் நான் தினமும் சாப்பிட்லன்னா எனக்கு தூக்கமே வராது, அந்த நாள் போன மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அதை போய் போய் வாங்கி சாப்பிட்றவங்களா இருக்கலாம், எப்படியே வேணா இருக்கலாம், நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு அது உணவாக இருக்கலாம் அல்லது ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம், நான் இதை தினமும் வெளியில் சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன், இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டேனா நான் வீட்டில் சாப்பிட போகிறதில்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வெளியில் ஒரு வாரத்துக்காக இருக்கலாம், ஒரு மாதத்துக்காக இருக்கலாம், வெளியில் எத்தனை முறை போயிட்டு சாப்பிட்றீங்க, எதனால் சாப்பிட்றீங்க, அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சியில் 11 மணிக்கு கால் பண்ணி நிகழ்ச்சியில் எங்களோட பேசலாம். 9787-107.8 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கிட்டே பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் சமைக்கிற அந்த சாப்பாடுமே கூட பாதுகாப்பாக இருக்கா, சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயுமே என்ன தான் நான் பார்த்து பார்த்து எல்லாமே சுத்தமாக தாங்க சமைக்கிறேன், சுத்தமாக கழுவி கழுவி தாங்க சமைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தாலும் கூட வீட்டில் ஃப்ரிட்ஜு அப்படின்னு ஒன்று நம்ம வச்சுருப்போம், அதில் இந்த மாவு வைப்போம், நேற்று வச்சு அந்த குழம்பு எடுத்துக்கொண்டு வந்து வைப்போம், அதுக்கப்புறமேட்டு காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வைப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு அதெல்லாம் சமைக்கும்போது அதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் இல்லைங்களா. ஸோ என்ன தான் நம்ம வீட்டில் இருந்து சமைச்சாலும் கூட அங்கேயுமே நாம் இந்த மேலே கல்ச்சரெல்லாம் கொண்டு வந்துட்டோம் நாம் வந்துட்டு, அதனால் நிறைய உணவு மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படுது இல்லைங்களா. ஸோ வீட்டில் சமைக்கும் பொழுதும் கூட நம்ம பாதுகாப்பாக தான் பொருட்களெல்லாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு உணவு பாதுகாப்பு தினம், கடைகளில் வாங்கும் பொழுது சரி எக்ஸ்பீரி எல்லாம் ஆயிடுச்சா, எந்த மாதிரியான உணவை நம்ம வாங்கி சாப்பிட்றோம், நம்ம உணவுகளை தேர்ந்தெடுத்து தான் சாப்பிட்றோமா இல்லை பார்த்ததை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்றதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான வணக்கம். இந்த வார டாப் 10 மியூசிக்ல உங்க கூட ஜாலியா பேசிட்டேன், நீங்க ஓட் பண்ண பாட்டெல்லாம் போட்டு காட்ட வந்துட்டேன். வழக்கம் போல இந்த வாரமும் வந்து 10 பாட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த 10 பாட்டுமே சூப்பரான பாட்டா நீங்க ஓட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதனை தொடர்ந்து இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த வாரம் மட்டும் ஒரே ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு 2 முறை வந்து வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த 2 பாடலையுமே நீங்க ஓட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கு முன்னாடியும் நம்ம டாப் 10 மியூசிக்கில் நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஒரே ஆர்டிஸ்டோட பாட்டு டாப் 10 மியூசிக்கில் 2 முறை கேட்க போகிறோம் அப்படிங்கிறது நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துலையும் 9வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்கலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன மாதம் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்போ அப்பப்போ மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி இதமாக வந்து V2 மீடியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய லோக பத்மநாபன் இசையில் இருக்கக்கூடிய கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான பாட்டு மக்களே. நம்ம வந்து ஒரு தத்துவ பாட்டை இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ ஒரு ஃபன்னாக சூப்பரான வரிகள் போட்டு அருமையாக கொடுக்க முடியும்னா அது இவரால் தான் கொடுக்க முடியும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல மேட்டூர் வட்டம் அயம்புதூர்லேருந்து கலை செல்வியாக்கா ஓட் பண்ண சாந்தகுமாரோட விழிகள் மூடி கொண்டு அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. டூயட் வாய்ஸில் வந்திருக்க இந்த பாடல் கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். இதில் ஃபீமேல் வாய்ஸ் பெண் குரல் வந்து அக்ஷயா வரதராஜன் பாடியிருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பராக பாடியிருப்பாங்க. இந்த 2 பாட்டுமே இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 10
2: சோன்மெட்டோக்கப்பேசி

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663330.
3: Top 10 Music, number 9.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்க ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். ரெண்டு பாட்டு முடிஞ்சிச்சு, இன்னும் உங்களுக்காக 8 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 8 பாட்டு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க சோனா எஃப்எம் கேட்கறப்ப ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுக்கும் ஓட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், கால் பண்ணணும். 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணி அந்த பாட்டோட பெயர், உங்களோட பெயர், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னா மட்டும் போதும், அந்த பாட்டை டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்கலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மணிமாறன் இசையில வந்திருக்க கூடிய சண்டாலா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு.

நம்ம மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம் அண்ணா இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இந்த பாட்டை வந்து அப்பப்போ கேட்குறப்பெல்லாம் வந்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இந்த பாடல் இது வர டாப் 10 மியூசிக் 8வது இடத்துல பிடிச்சிருக்கு. இதில் பெண் குரல் தான் வரும், சூப்பராக இருக்கும். ஒரு வில்லேஜ் ஃபோக் ஸ்டைலில் பண்ணியிருப்பார் மணிமாறன். இது ஒரு காதல் பாடல், அற்புதமான ஒரு வரிகள் எழுதி சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த பாடலை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அச்சு இருக்கார்ல, அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் நம்பிட்டுருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதாகப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அச்சுவோட குரல் பற்றி சொல்லவே வேண்டியது இல்லை. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு ரெண்டு பாட்டு இடம்பெற்றிருக்குன்னு சொன்னல, அந்த அச்சுவோட பாட்டு தான் தேஜாவு அப்படிங்கிற பாடல். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் 7வது இடத்து பிடிச்சிருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு துள்ளலான இசையில் அருமையான வரிகள் போட்டு செமையாக பண்ணியிருப்பார். இப்போ இந்த பாட்டு ரெண்டு பாட்டுமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். Music number 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். நீங்கள் ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். 4 பாட்டு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 6 பாட்டு என்னன்னு டக்குன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிடுறேன். இப்போ நீங்கள் வந்து அடுத்த 2 பாட்டு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல இப்போரான பாட்டு பண்ணியிருப்பார் சேலம் ஸ்ரீனிவாசன். இந்த பாடல் பெயர் உடல் நெசவு. நெசவுக்காக ஒரு பாடல் அப்படிங்கிறதுனா இந்த பாட்டு தான் சொல்லணும். நெசவை வச்சு ஒரு காதல் பாட்டு பண்ணியிருப்பாரு. இப்போ நாமலாம் காதல் பாட்டு கேட்டிருப்போம். இந்த நிலாவை வச்சு வர்ணிச்சிருப்பாங்க, பூக்களை வச்சு வர்ணிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த அதை வச்சு வர்ணிச்சிருக்கக்கூடிய காதல் பாடலை தாண்டி ஒரு நெசவு தொழிலை வச்சு அழகாக வர்ணிச்சிருப்பாரு சேலம் ஸ்ரீனிவாசன். சூப்பரான பாட்டு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் 50 கலைசெல்வி அக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைக்கலண்ணா அப்படிங்கிற வரிகள் கொண்ட ஒரு அற்புதமான பாடல் தான் அது. நாம் நிறைய தத்துவ பாட்டு கேட்டிருப்போம். நம்ம வானொலியிலேயே கூலாயிரு நண்பா அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷன் சாங் தான். ஆனால் அதுலேயும் நிறையா கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைக்கணும்னா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இது ஒரு செய்ய வேண்டும் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் கொண்ட ஒரு பாட்டு. எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து பரிகாரம் செய்யணும், அதான் வழக்கமாக ஆன்மீகம் ஜோசியம் அது கூட வந்து லிங்க் பண்ணாமல் அது கூட சேர்த்து சொல்லாமல் இதை வந்து தனியாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து நமக்கு நாமளே பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வரிகள் கொண்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய இசை இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப தாம் தூம்லாம் போடாமல் சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நல்லா அந்த வரிகள் புரிகிற அளவுக்கு தான் இதில் வந்து இசைக்கருவிகளே வாசிச்சிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வர குரலும் சூப்பராக இருக்கும். இந்த ஆசைப்பட்ட அத்தனையும் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த 2 பாட்டும் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: 90.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாக்கர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 4 பாட்டில் 4வது பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? தமிழ் நேசனோட அழகு தமிழே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அந்த பாட்டை பற்றி சொல்கிறத விட தமிழ் நேசனை பற்றி சொல்லிடலாம். தமிழ் நேசனோட கொடிவேலி கொண்ட அந்த மாதிரி நிறையா பாடல் வந்து ரொம்ப சூப்பரான பாட்டாக இருக்கும். அதில் ரொம்ப தனித்துவமான விஷயம் என்னென்னா தமிழ் நேசனோட குரல். அவர் பண்ணுற பாட்டும் சரி அவரோட குரலும் சரி ரொம்ப தனித்துவமாக இருக்கும். நம்ம எஃப்எம்ல கேட்குற மற்ற பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் ரொம்பவே தனித்துவமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் வரிகளை மட்டும்தான் கொண்டு எழுத்துவார். தமிழ் நேசன் பேர் வச்சதுனாலே என்னமோ இந்த அழகு தமிழ் அப்படிங்கிற பாடலும் அவ்வளோ அருமையாக இருக்கும், அருமையாக பாடியிருப்பார். இந்த பாடலை அழகையும் தமிழையும் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பார். இந்த பாட்டை பற்றி சொல்லலாம், இதை கேட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். இந்த அழகு தமிழ் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் சவுனா எஃப்எம்ல கேட்குற பாடல்களுக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டு ஓட் பண்ணலாம். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வசி பண்ண சூப்பரான பாட்டு உயிரே அப்படிங்கிற பாடல். ஒரு மெலடியான பாட்டு மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும். வசியோட காதல் ரிங்காராம் அப்படிங்கிற பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு. அதுக்கு அடுத்த பாட்டு இந்த பாட்டு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பாட்டை தான் சொல்லுவேன். சூப்பராக பாடியிருப்பார். அதில் வர வரிகளும் சரி அவரோட குரலும் சரி மெலடியாக இருக்கும், கேட்கறதுக்கே இதமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த 2 பாட்டு வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன்.
2: Music number 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8 பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து உங்களுக்காக 2 பாட்டு தான் காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 2 பாட்டில் 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடவா. லெனிக்ஸ், விஜய் அண்ணாமலை இவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாட்டுனா அதுதான் வந்து நினைவுகளே அப்படிங்கிற பாடல். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மக்களே. இதில் வர டயலாக் ஸ்டார்டிங்லேயே பாட்டே வந்து டயலாகோட தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து இதில் ரேப்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக செட்டாக இருந்தால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு பாட்டை நினைவு கூறுவதற்காகவே இந்த நினைவுகளே அப்படிங்கிற பாடல் லினிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு சமையான பாட்டு, கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். துள்ளலான ஒரு இசையெல்லாம் அருமையாக கொடுத்துருப்பாரு. லினிக்ஸோட நம்ம நிறையா பாடல் கேட்டிருப்போம், முக்கியமாக நிறையா காதல் பாடல்கள்லாம் கேட்டிருப்போம். அதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தனித்துவமான பாட்டுனா இந்த நினைவுகளே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன ஓட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அச்சு பண்ண ஒத்த ரூபா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ஒத்த ரூபா பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப ஒன்றும் பெருசாக இதில் வந்து எனக்கு ஈர்ப்பு இல்லை. ஆனால் இந்த பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாடலில் இருக்க இந்த வரிகள்லாம் வந்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ வந்து இந்த பாட்டுக்குள்ளே நான் மூழ்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். குத்துப்பாட்டு மாதிரியே இருக்கும். அச்சுவோட குரல் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பார். நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து செமையான ஒரு லிரிக் எழுதி அந்த பாட்டு இவரோட குரலில் இந்த பாட்டை கேட்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான பாட்டு இந்த பாட்டு தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் ஓட் பண்ண 10 பாட்டுமே கேட்டு முடிச்சிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வாரம் வாரம் ஓட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எப்படி ஓட் பண்ணுறது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ

0: இந்த பாட்டோட பெயர், இந்த ஊர்ல இருந்து நான் ஓட் பண்றேன் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா போதும், அந்த பாடலும் டாப் 10 மியூசிக்ல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, பொதுவாவே நம்ம படிச்சு முடிச்சோம், வேலைக்கு போனோம், ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை செஞ்சோம், நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா இங்க ஒருத்தர் பிஇ படிச்சு முடிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போகணும், அந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்காம, அவங்க தாத்தா பாட்டி அப்பா இவங்க எல்லாருமே வழி வழியா செஞ்ச விவசாயத்தை தான் நாமளுமே செய்யணும், அதை வந்து நம்ம பாதியிலே விடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு, விவசாயத்தை கைவிட்ட கூடாது, அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஆசையோடும் ஒரு முக்கிய எண்ணத்தோடும் அவரோட விவசாயத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சாங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கரும்பாலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாறு மூலியமாவே நாட்டு சர்க்கரை தயாரிச்சாங்க. அதுக்கு வந்து தித்திப்பு அப்படின்ற பேருமே வச்சிருக்காங்க. பேரை கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல நேயர்களே. அப்படிப்பட்ட தித்திப்பு நாட்டு சர்க்கரையோட உரிமையாளர் கோகுல் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு உறுதினர். அவரு எப்படி வந்து இந்த தித்திப்பு நிறுவனம் ஆரம்பிச்சாரு, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
2: கோகுல் சதாசிவம் அப்பா பேரு. நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் கருப்பூர் ஊரில் செங்கரடு கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு விவசாயி, நம்ம முக்கிய தொழிலே கரும்பு விவசாயம் தான். ஆலையாக கரும்பு ஆலையாக வச்சு நம்ம அது மதிப்பு கூட்டம் மாற்றி சந்தையில் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலரான வேலை இது தான்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது தித்திப்பு அப்படின்ற பிராண்டை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு எதனால் உங்களுக்கு தோணுச்சு?
2: எங்கள் ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மரோட பசங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடுத்த எல்லாம் படித்து வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே எந்த ஃபார்மிங்க்குமே ஆள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் இருக்கிற வெறும் தோப்பாக வைக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படும் போது, எங்கள் அப்பா தாத்தாலேருந்து நாங்கள் கரும்பு விவசாயம் தான் முக்கியமாக பண்ணோம். அதனால் இதுக்கப்புறம் இந்த இதை வந்து இன்னும் சுத்தமாக கொடுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் நிறைய கலப்படம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப அப்பையிலேருந்தே மக்களுக்கு வந்து நம்ம செய்கிறத வந்து எந்த அளவுக்கு நம்ம பியூராக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது தாத்தா பாட்டி அப்பா எல்லாருமே தலைமுறை தலைமுறையா பண்ண இந்த விவசாயத்தை விடவே கூடாது, அதுமே ரொம்பவே தூய்மையா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில தான் இந்த விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து தித்திப்பு, இந்த பேரே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, எதனால இந்த பேரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
2: மேடம், இது வந்து பார்த்தீங்கன்னா தித்திப்புன்ற பேர் வந்து ஒரு பொருளோட தரத்துக்கான ஒரு அங்கீகாரம். தமிழில் இன்னும் இனிப்பு அழகாக சொல்லலாம்னா தித்திப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தரமும் நம்ம கொடுக்கறதுனால பாரம்பரியமும் அந்த தரத்தை பியூராக ஒரிஜினலாக கொடுக்கும்போது அந்த தித்திப்பை சுவையை நம்ம உணரலாம். ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இனிப்பாக இருக்குன்னு தாண்டி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த வேர்டை நம்ம வச்சுருக்கேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார். நம்ம ரொம்பவே தூய்மையான விஷயத்தை கொடுக்கும் போது அந்த தித்திப்பு அப்படின்றது தான் வெளிவரும், அதை தான் நம்ம சுவைக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த பேரை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் சார், அவங்க எப்படி இந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது மூலயமா அவங்க தித்திப்பு பிராண்ட்ல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா?

அடித்தளமிடுவோம்.

0: இன்று ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டே அப்படின்னு சொல்லிட்டுதானே கேக்குறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 7 அன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. பாதுகாப்பற்ற உணவுகளால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பண்ணையிலிருந்து மேசை வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பான உணவை கையாள்றத உறுதி செய்யறதுக்கான ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே கேட்கலாம், இதுக்கான நோக்கம் வந்து என்னவாதான் இருக்கும்? உணவுனால ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, இது ரெண்டுமே இதனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப 2018 ஐநா பொதுச்சபை மற்றும் உலக சுகாதார நிறுவனம், உணவு மற்றும் விவசாய அமைப்பு இணைஞ்சி இந்த நாள அறிவிச்சிருக்காங்க. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் கெட்டு போன பாதுகாப்பு இல்லாத உணவை சாப்பிடுறதுனால மட்டுமே 1/10 உடம்பு முடியாம போறாங்களாங்க. அதுலயும் பாவம் 5 வயசுக்கு உட்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆசை ஆசையா வாங்கி சாப்பிடுற சாப்பாடு நம்ம உயிரை காக்கணுமே தவிர நம்ம உயிரை எடுக்க கூடாது இல்லையா? சாப்பாட்டுல கிருமிகளும் நச்சுகளும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு உலகத்துக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் ஐநா சபை இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்ல விக்கிற சாப்பாடு மட்டும் இல்லங்க, நாம வீட்டுல சமைக்கிற சாப்பாடுமே சேஃபா இருக்கணும். அதுக்கு பெரிய விஷயம்லாம் பண்ணவே தேவையில்லை.

மூணே விஷயம் பண்ணா போதுங்க. காய்கறிகள் பழங்கள் வாங்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். பேக் பண்ண உணவுகள்ல எக்ஸ்பிரி டேட் பார்க்க மறந்துடக்கூடாது. சமைச்ச சாப்பாட்டை ஈ மொய்க்காம மூடி வைக்கணும். பச்சையா இருக்கிற கறி மீனை சமைச்ச சாப்பாட்டோட சேர்த்து வைக்காதீங்க. கைய நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தட்டுல கை வைங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேங்க, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அதுவே விஷமா மாறிடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சபதம் நம்ம எடுப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவை மட்டும் நம்ம சாப்பிடலாம். என்னங்க இவ்வளோ நேரமா சொன்ன தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும். சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்களும் வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்துல இந்த தகவலை உங்க கூட பகிர்ந்துட்டது எனக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி விவசாயத்தை விடாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பிஇ முடிச்சுட்டு இன்னமும் இந்த விவசாயத்துக்காக போராடுறாரு, அதுல இருந்து அவரோட பிராண்டை எப்படி எல்லாம் அவர் சூஸ் பண்ணி ஆரம்பிச்சாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் வாங்க. சார், அடுத்து வந்து இந்த நாட்டு சக்கரையை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: எப்பவுமே அப்போல்லாம் வெள்ளச்சக்கரை இந்த மாதிரிலாம் ஒரு கிடையவே கிடையாது. அந்த காலத்துல வந்து செக்கில் இழுத்து கரும்பு பால வச்சு காய்ச்சி நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு நிறைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக ப்ளீச் பண்ணி வெள்ளச்சக்கரை தயாரிச்சு எல்லாத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னமும் நிறைய தேடல்கள் இருக்கும்போது இருக்கு, பியூரா வேணும், ஆர்கானிக்காக வேணும் அப்படின்ற மக்களோட தேடலும் நமக்கு பியூரா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கு.
1: சூப்பர் சார். அதாவது எவ்வளோ செயற்கையான விஷயங்கள் வந்தாலும் இயற்கையான விஷயத்த தேடுற மக்களுமே இங்கே இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, அதை தான் நாங்கள் மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கும் போதே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது சார். சார், அடுத்து வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க?
2: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோபிநாத் சார் தான். ஏன்னா அவர் வந்து நீ உனக்கு பிடிச்ச தொழிலை செய், உனக்கு மன திருப்தியான தொழிலை செய், அதுதான் வாழ்வியல், அதுதான் உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா நான் காலேஜ் முடித்தோன்னே கொஞ்சம் ஒரு 1 அண்ட் ஹாஃப் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருக்கு, எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம விவசாயம் தான் பார்க்கணும். அதாவது விவசாயம் பார்த்தாலும் நம்ம ஒரு நல்ல வளர்ந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல மதிப்பு கூட்டா மாத்தி ஒரு முன்னோதாரணமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளை ஒரு பின்னாடி வர சந்ததியருக்கு நம்ம பயப்படாத ஒரு முன்மாதிரியான ஒரு வச்சுப்பாங்க நம்மளே. இல்லை இவன் வந்தான் பண்ணான் பெருசா ஒன்றும் பண்ணலை அப்படின்ற போது நம்மளால பண்ண முடியும். அதனால நான் அவர் சொன்ன வார்த்தையை உள்வாங்கி அதுபடி தான் நான் இயங்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சார், உங்களோட இன்ஸ்பிரேஷனே கோபிநாத் சார் அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்குமே அவரோட ஸ்பீச் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அவர் நிறைய அர்த்தமுள்ள விஷயங்களையுமே பேசுவாரு. அதுல இருந்துதான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களோட ஜென்ரேஷனும் உங்களை பத்தி பெருமையா பேசணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையை மக்கள் அதிகமா பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: வெள்ளை சர்க்கரையோட முக்கியமா என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளீச் பண்றதுக்காக தான், இந்த கலருக்காக இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா எப்படி நம்ம ஒரு கரும்பு சாறு ஜூஸ் கடையில பிழிஞ்சு எடுக்கிறாங்களோ அதை அப்படியே காய்ச்சி எடுத்து ஊத்துனா வரும். இதுதான் நேச்சுரலான சர்க்கரை. இதுக்காக நம்ம வந்து எனக்கு கலர் கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வரணும், இன்னொரு டேஸ்ட் வரணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. மண்ணோட தரம், சுவை, அந்த தண்ணியோட இது அவ்வளோதான். அது நேச்சுரலாக செய்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க.
1: ஓகே ஓகே சார், இயற்கையாக கிடைக்கிறத தான் மக்களுமே அதிகமாக விரும்புகிறாங்க. அது கண்டிப்பாக உண்மையும் கூட. ஏன்னா செயற்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதனால நம்மளுக்கு கெடுதலுமே வரும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து இந்த நாட்டு சர்க்கரை பிஸ்னஸ் நீங்க சந்திக்கிற சவால்கள்லாம் என்னென்ன?
2: லேபர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ வேலைக்கு இவ்வளோ பேரா அப்படின்றது தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் 9 டன் ஒட்டினா எனக்கு ஒரு டன் அதிகபட்ச சர்க்கரை கிடைக்கும், ஒரு 1000 கிலோ கிடைக்கும். 9000 கிலோ ஒட்டினா எனக்கு 1000 கிலோ இல்லை 900 கிலோ தான் கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்யணும்னா 35 பேர் நாங்கள் வேலை செய்யணும். 35 பேர் வேலை செஞ்சால் தான் அது கிடைக்கும். அப்படின்னு யோசிச்சு பார்த்தா

0: ரொம்ப சேலஞ்ச் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல லேபர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க லீவெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இங்கே இப்போ ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணி எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எல்லாமே என்விரான்மெண்ட் வச்சுருக்கணும். அதனால் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன்.
1: கண்டிப்பாக சார், ஒரு தொழில் அப்படின்னு வந்துட்டாவே அதில் அந்த தொழிலாளிகள் தான் ரொம்பவே முக்கியமானவங்க. அவங்களும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா தான் அந்த தொழிலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் இவ்வளோ சவால்கள் இருக்குது, அப்படி இருந்தாலுமே அதை தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கோகுல் அவர்கள் எப்படி வந்து இந்த தித்திப்பை ஆரம்பித்தாங்க, யார் அவரோட இன்ஸ்பிரேஷன், அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. சில விஷயங்களை நம்ம கிட்ட பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
2: நேர்களே ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி நேர்களே நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் சார் தான் இணைஞ்சிருக்காரு அவங்க எப்படி விவசாயத்தை கைவிடாம தொடர்ந்து அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே செஞ்சதை இப்ப வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது மூலியமா அவங்களோட தித்திப்பு பிராண்டையும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க
3: நாட்டு சர்க்கரையோட ஒரிஜினலா செய்யறதுதான் நான் வந்து பாக்குறேன்னா கஸ்டமர் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த தரத்தை மட்டும் எப்பவுமே குறைச்சிடாதீங்க அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு லாபம் குறைவோ நிறைவோ அது அதை பத்தி இருக்காது அவங்க திரும்ப திரும்பி நல்லா

0: என்ன நல்லா இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுங்க, என்ன நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் ஓடலாம், என்ன நல்லா பண்ணலாம்னு தோணும்.
1: ஓகே ஓகே சார், இந்த காலத்துலேயும் தரமான பொருளை நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் உங்களோட ஸ்பெஷல் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து தரமான நாட்டு சர்க்கரை அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்
0: மேடம்? அது எப்படின்னா, ஒன்று வந்து லேப் ரிப்போர்ட்டில் பியூராக பார்க்கணும்னா அந்த சுக்ரோஸ் லெவல் என்னன்னு பார்த்தா கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே ஓகே சார், அடுத்தது வெள்ளை சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது?
0: வெள்ளை சர்க்கரைக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வாயில் போட்டிங்கன்னா இனிப்பு மட்டும்தான் இருக்கும், எது கூட வேணால் சேர்ந்துடும், இனிப்பு மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குலாப் ஜாமா செஞ்சால் குலாப் ஜாமா தெரியும், ஜிலேபியாக தெரிஞ்சால் ஜிலேபி உள்ளே போய் சேர்ந்துக்கும், யார் கூட மிங்கிள் ஆகிக்கும். ஆனால் நாட்டு சர்க்கரை மிங்கிள் ஆகாது, என்ன பண்ணாலும் அது ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், அது ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். என் பாகு ஸ்மெல்னு சொல்லுவோம், வெள்ளம் பாகு ஸ்மெல், வெள்ளம் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மிக்சிங்கில் வந்து அது சேம் அதே தான் இருக்கும், இது அதிகமாக இருக்கும், பாகு தன்மை ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். வயலில் போட்டோன்னா இனிப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இனிப்பாக இருக்கும், திகட்டுற மாதிரி. ஒரிஜினலாக நாட்டு சர்க்கரை என்ன மாதிரி இருக்குன்னா இனிப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், பாகு டேஸ்ட் வந்து நிறையா அதிகமாக இருக்கும்.
1: நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே புரியும், நிறைய பேருக்கு இந்த விஷயம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் சார். அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது?
0: பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து உடம்பு இருக்கிற கழிவுலாம் வெளியெடுக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், அயன் மாதிரி ஓன சத்துக்கள்லாம் நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது.
1: ஒரு நாட்டு சர்க்கரையில் இவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே புரியுது சார். அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையை எந்தெந்த மாதிரியான உணவு வகைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: சில பாரம்பரிய ஃபுட்ஸ்லாம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்டர்னேட் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கோழி சாப்பிட்லாம், அப்புறமா அதிரசம் சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரையில், வெள்ளை சர்க்கரை போடாமல் தேங்காய் பர்ஃபி, அப்புறம் தேங்காய் பன்னு, கோதுமை தேங்காய் பன்னுலாம் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ப்ரௌனி பண்ணுறாங்க, கேக் பண்ணுறாங்க.
1: நாட்டு சர்க்கரையில் ப்ரௌனியா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சார், ஆனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் டேஸ்ட் பண்ணோம். நாட்டு சர்க்கரையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் நாட்டு சர்க்கரையில் என்னென்ன பயன்கள் இருக்குது, அது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாரு. இனிமே நானுமே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தலான் இருக்கேன், நீங்களுமே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி நிறைய நன்மைகளை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நானுமே விரும்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
0: வாங்க சார், நீங்க இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்றீங்க, உங்க பிசினஸையும் பார்த்துக்கிட்டு உங்களோட குடும்பத்தையும் எப்படிலாம் நீங்க மேனேஜ் பண்றீங்க?
6: ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நம்ம எது கூட நேரம் அதிகமாக ஒதுக்குறோமோ அது நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தொழில் பண்ணுற எல்லாத்துக்கும் அதுதான் உண்மை. இப்போ நம்ம நேரம் வந்து தொழில் கூட அதிகமாக பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. பேலன்சிங்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டேஜை ரொம்ப தாண்டறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாக்ரிஃபை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்.
0: ஓகே ஓகே சார், அதாவது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பட் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஒரு அடி மேலே பார்க்குறீங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து உங்களோட கஸ்டமர்கிட்டேருந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் வரும், கஸ்டமரை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க சார்?
6: நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நாங்கள் ஒரு கொடுக்குற கிஃப்டே வந்து அவங்க மெமோரிஸ் தான். மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நாங்கள் கொடுக்குறோம், அழகான இனிமையான அனுபவத்தை கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தவொடனே கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க கொடுத்துருவோம். ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது 1 லிட்டர் ஜூஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எவ்ரி கஸ்டமர் யாராக இருந்தாலும், நம்ம கிராமத்துக்கு வராங்க, நம்ம ஃபார்முக்கு வராங்க, நம்ம ஆலைக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு குக் கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக இந்த சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுப்போம். ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் அந்த பதம் வரும்போது ஜவு மிட்டாய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவு மிட்டாய் வந்து நீங்கள் சின்ன வயசில் தான் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போலாம் கிடைக்கிறது. அதை எடுத்து பார்த்தா அந்த ஜவ்வோட இழுத்தாலே ஜவ் மாதிரி வரும், அதுதான் சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும், அது ரொம்ப எல்லோரும் விரும்பி குழந்தைங்களாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா பியூராக பண்ணும்போது அந்த பாகு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால் அந்த டேஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே வரவங்களுக்கு இந்த கலர் நிலக்கடலை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரீயாகவே பாகு ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா நமக்கு எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவாங்க.

0: ப்ரோட்டீன் பார்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமா கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பண்ணி நாமளே பீஸ் கட் பண்ணி நாமளே கொடுத்துருவோம். பருப்பு வறுத்தக்கல் எடுத்துகிட்டு வந்தால் நாமளே பாகு ஊற்றி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற ஃபீட்பேக் நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும்.
1: சூப்பர் சார், இந்த மாதிரி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறத நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குது. சார், அடுத்து வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியா உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில், இப்போ எங்களுக்கு வந்து லைவ்ல இருந்துகிட்ட 1000 பேரை நான் பார்த்து பேச முடியாது. ஆனால் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா சோசியல் மீடியாவில் 1000 பேர் பார்த்துட்டு பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க, தம்பி அதெல்லாம் பண்ணுறீங்க போல இருக்குது, இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா அவங்க அவ்வளோ பேருக்கு நம்ம ரீச் பண்ணிடுவோம், நமக்கு நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஈஸியாக. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, ஆனால் சோசியல் மீடியாக்குள்ளே போனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஹால்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஈஸியாக பார்ப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இன்னும் நம்ம டேலண்ட்டாக சோசியல் மீடியாக்கான டைமும் மணியும் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா க்ரோத் வந்து நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
1: ஓகே ஓகே சார், சோசியல் மீடியா உங்களோட பிஸ்னஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நல்லா புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் அவங்களோட தித்திப்பு பிஸ்னஸில் இருக்க நாட்டு சக்கரையை எப்படிலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க, அது எதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது, சோசியல் மீடியா இவங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டு வாங்க நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தித்திப்பு நாட்டு சர்க்கரை பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டாரு, இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட நாட்டு சர்க்கரைய எப்படிலாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க, எந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க சார்?
2: அதாவது நம்ம முக்கியமா விவசாயம் பண்றது, எந்த அளவுக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்றது முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு எளிமையா கிடைக்கிற அளவுக்கு நம்ம வாய்ப்பு வச்சுருக்கணும், வாய்ப்பு அமைச்சிருக்கணும். நம்மளோட சேவைகள் அந்த அளவுக்கு இருந்தால் தான், மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அவங்க வந்து எளிமையாக வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட போக்குவரத்தும் நம்மளோட சேவையும் அவங்களுக்கு இருக்கணும். எங்களோட தித்திப்பு நாட்டு சர்க்கரையோட முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா, வெற்றியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 1 கிலோனாலும் 8 வருஷமாக சேலம் ஃபுல்லாக ஹோம் டெலிவரி தான் ஃபுல்லாக. ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது கம்மியான ஆர்டர் கொடுக்கும்போது. நாம் நாளுக்கு நாள் நம்ம வளர வளர நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க நமக்கு இது ரொம்ப பெரிய பலமாகவே மாறும். நேரடியாக நம்ம கஸ்டமர்கிட்ட விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நமக்கு கிடைக்குது.
1: ஓகே ஓகே சார், மக்களுக்கு வந்து எளிமையாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க?
2: எப்போவுமே கஷ்டன்றது நார்மலான விஷயம், அதை பெருசாக பார்க்கவே கூடாது. அதை பெருசாக பார்க்குறதெல்லாம் ஸ்டார்டிங்கில் முடிஞ்சிருச்சு. நமக்கு எப்போவுமே கஷ்டம் வரும், அது என்ன பெருசாக கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கேன், அது எப்போவுமே காமனாக தான் இருக்கும், பொதுவான விஷயம்.
1: சூப்பர் சார். அதாவது என்ன கஷ்டம் வந்தாலுமே அதை நம்ம பெருசாக நினைக்காம அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து வீட்டிலேருந்தே இந்த விவசாயத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்?
2: இன்னைக்கு வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் இளைஞர்களோ வீட்டில் இருக்கவங்களோ நினைக்கிறது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடி தோட்டமோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப், உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பான ஒர்க்கு. நீங்கள் ஒரு சின்ன காய் போட்டு அதில் வச்சு விதை வச்சு வர வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கூட இருக்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து சொல்லி பாருங்கள், செஞ்சு காட்டுங்க. அது பண்ணாலே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஒவ்வொன்றா ஐடியா, ஏன்னா ஒரு எதை தேடல் எது நோக்கி இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு தானாகவே அதை அதை பற்றியான சிந்தனை அந்த மனிதர்கள் மட்டும் அந்த பேச்சு மட்டும்தான் பேசுவீங்க, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்.
1: ஓகே ஓகே சார், வீட்டிலேருந்தே நம்ம எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக விவசாயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. ஓகே சார், அடுத்து இப்போது விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: அதாவது கரும்பு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விவசாயம் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் விவசாயமே பார்க்குறாரு, 7 ஏக்கர் அவரே தான் பார்த்துக்கிறாரு. அது முக்கியமாக என்னென்னா, கவர்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, சப்சிடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வட்டி இல்லாத நமக்கு முதல் போட்டு நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு அதில் லாபத்தை எடுத்துகிட்டு அந்த அசலை கட்டிடலாம், அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்கீம்.
1: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் அவங்களோட தித்திப்பு பிஸ்னஸை பற்றி சில விஷயங்களை ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாங்க. இதே போல் மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: நம்முடைய பூமியை பாதுகாக்கவும் வறுமை பசி இல்லாத சமத்துவமான உலகத்தை உருவாக்கவும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 17 இலக்குகள் தான் நம்முடைய நாட்டில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு உதவியா இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சு பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்றாங்க அப்படின்னா 2015 ஆண்டு ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 15 வருடத்துல வந்து ஒவ்வொரு நாடுமே வந்து அவங்களுடைய இலக்குகள் அந்த 17 இலக்குகள் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும் அப்படின்னு சொல்லி 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 17 முக்கிய இலக்குகளும் தான் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல இன்னைக்கு நாம எந்த எஸ்டிஜி பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வதா இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கையை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நமக்கு தேவையான வளங்களை நாம பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம நாம அடுத்த தலைமுறைக்கும் இந்த பூமியை வாழ தகுந்த இடமா அவங்களுக்கு கொடுக்கிறது தான் வந்து நம்மளுடைய இலக்கா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஒவ்வொன்றும் சொல்லுதுன்னு சொல்லலாம். காலநிலை நடவடிக்கை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பூமி அதிகப்படியான சூட தாங்குது இல்லையா, அதை தடுக்கிறதும் அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடரிலிருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்ளவும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வந்து காலநிலை நடவடிக்கைகள் தான். ஸோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இருக்க ஆரம்பிக்குது. இதுல இரண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கு. அது என்ன முதலாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியை சூடாக்கும் நச்சு வாயுக்களை வந்து குறைப்பது. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்கள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் மாத்திட்டு மின்சார வாகனங்களை அப்படி இல்லைன்னா பொது போக்குவரத்து பயன்படுத்துறது மூலியமா நமக்கு வந்து இந்த நச்சு புகை எல்லாமே வந்து வராம இருக்க ஆரம்பிக்கும். அதிக மரங்களை நடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிலக்கரிக்கு பதிலாக சோலார் மின்சாரம் தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து காரணத்தை தடுக்கிறது. அடுத்தது வந்து பாதிப்புல இருந்து தற்காத்துக் கொள்றது. ஏற்கனவே மாறி இப்ப நமக்கு வந்து காலையில அதிக வெயில் அடிக்க ஆரம்பிக்குது, மாலை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மழை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலநிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அப்படின்னு தான் இது வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம். சோ இதுக்காக தான் இந்த எஸ்டிஜி 13 இருக்கு. காலநிலை நடவடிக்கை அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மழை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சம்பந்தமே இல்லாத நாட்கள்ல மழை அப்படின்னு வர ஆரம்பிக்குது. வெயில் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மே மாதங்கள்ல ரொம்ப அதிகமா அடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்க ஆரம்பிக்குது. சோ இது எல்லாத்தையும் தடுக்கணும். இது எல்லாத்தையும் தடுத்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த எஸ்டிஜியினுடைய ஒரு முக்கியமான இலக்கா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதை பத்தின நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்காகவும் இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு. சுதந்திர கலைஞர்களுடைய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து லிசலிச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: இன்று ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டே அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 7 அன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. பாதுகாப்பற்ற உணவுகளால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பண்ணையிலிருந்து மேசை வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பான உணவை கையாள்றத உறுதி செய்யறதுக்கான ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே கேட்கலாம், இதுக்கான நோக்கம் வந்து என்னவாதான் இருக்கும்? உணவுனால ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, இது ரெண்டுமே இதனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப 2018 ஐநா பொதுச்சபை மற்றும் உலக சுகாதார நிறுவனம், உணவு மற்றும் விவசாய அமைப்பு இணைஞ்சு இந்த நாள அறிவிச்சிருக்காங்க. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் கெட்டு போன பாதுகாப்பு இல்லாத உணவை சாப்பிடுறதுனால மட்டுமே 1/10 உடம்பு முடியாம போறாங்களாங்க. அதுலயும் பாவம் 5 வயசுக்கு உட்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆசை ஆசையா வாங்கி சாப்பிடுற சாப்பாடு நம்ம உயிரை காக்கணுமே தவிர நம்ம உயிரை எடுக்க கூடாது இல்லையா? சாப்பாட்டுல கிருமிகளும் நச்சுகளும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு உலகத்துக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் ஐநா சபை இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்ல விக்கிற சாப்பாடு மட்டும் இல்லங்க, நாம வீட்ல சமைக்கிற சாப்பாடுமே சேஃபா இருக்கணும். அதுக்கு பெரிய விஷயம்லாம் பண்ணவே தேவையில்லை, 3 விஷயம் பண்ணா போதுங்க. காய்கறிகள் பழங்கள் வாங்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். பேக் பண்ண உணவுகள்ல எக்ஸ்பிரி டேட் பார்க்க மறந்துட கூடாது. சமைச்ச சாப்பாட்டை ஈ மொய்க்காம மூடி வைக்கணும். பச்சையா இருக்கிற கறி மீனை சமைச்ச சாப்பாட்டோட சேர்த்து வைக்காதீங்க. கைய நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தட்டுல கை வைங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேங்க, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அதுவே விஷமா மாறிடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சபதம் நம்ம எடுப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவை மட்டும் நம்ம சாப்பிடலாம். என்னங்க இவ்வளவு நேரமா சொன்ன தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும். சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்களும் வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்துல இந்த தகவலை உங்க கூட பகிர்ந்துட்டது எனக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நேயர்களே.
2: மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
3: அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர், சேலம்.

வணக்கம். என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல சேலம் உருக்காலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் உருக்காலையில தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றி இருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்கார்ந்த போது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பத்தி தான் பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பத்தி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்ல, இட்லிக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: காலநிலை மாற்றம் அப்படின்றது எங்கேயோ அண்டார்டிகாவிலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் ஊறுகிறத பற்றி பேசுறது, அது எல்லாத்தையும் தாண்டி அது நம்ம வீட்டு சமையல் அறையிலையும் நம்ம பர்ஸ்லையும் நேரடியாக கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அது நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்முடைய பர்ஸில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால தான் இதை பற்றி பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் மார்னிங் நேரத்துல ரொம்ப சூடாகுது, வெயில் அடிக்குது இல்லையா, அந்த வெயில் ரொம்ப சூடாகி அது வந்து இங்கிருந்து மழையை கொடுக்க ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு கெமிக்கல் மழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரியான மழை தான் வந்து கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து திடீர்னு பெய்யக்கூடிய இந்த பருவ மழையால பல பேர் பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க, குறிப்பா விவசாயிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தக்காளியோட விலையா இருக்கட்டும், வெங்காயத்தினுடைய விளைச்சலா இருக்கட்டும், இது வந்து அதிகமா பெருகிட்டு இருக்க டைம்ல மழை அப்படின்னு ஒண்ணு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமா காய்கறிகள் வந்து சேதமாக ஆரம்பிக்குது. இதனால வந்து 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கக்கூடிய தக்காளி வந்து 150 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கக்கூடிய நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலநிலை மாற்றம் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த 2017-18 காலகட்டங்கள்லாம் வந்து தண்ணீரை எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டர் வந்து போயிட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு சேர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சுது. அந்த தண்ணீருமே கிடைக்கிறதுக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது இல்லை. ஸோ இது எல்லா ஊர்லேயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தண்ணீர் அப்படின்றது வந்து நம்ம ஊரில் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இதனால பெண்கள் தான் அதிக பேர் பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது தண்ணீர் அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேலே இப்பயுமே தண்ணீர் இல்லை அப்படின்னா நான் இங்கே சேலமில் இருக்கேன் அப்படின் போது ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின் போது அதிகமாக வந்து சவால்களை சந்திக்கிறது பெண்களாக தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நம்மளை சுற்றி சுற்றி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இயற்கை அதோட சமநிலையை தவறும்போது அது வெள்ளமாகவோ இல்ல வறட்சியாவோ இல்ல புயலாவோ இது மனிதர்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்க ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அவசர நடவடிக்கை அப்படின்றது எடுத்தாகணும். அதனால இதை பத்தி பேசுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் தொடர்ந்து நாம இந்த SDG 13 பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
1: வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் போதாக இருக்கட்டும், அரசாங்கமும் சரி இல்லை உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு போது அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த SDG 13 என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பேச போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். முதலாவதா வந்து உலக நாடுகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமியினுடைய வெப்பநிலையை

1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல உயராம தடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம். இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா 1.5 டிகிரிக்கு மேல வந்து செல்சியஸ் டிகிரிக்கு மேல பூமியோட ஹீட் வந்து அதிகப்படுத்திட கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு ஹீட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றணுமோ அதெல்லாத்தையும் பின்பற்றதுக்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலக்கரியை எரிக்கிறது இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அதிக அளவுல வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காற்றாலை மின்சாரத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிஎம் மோடி அவர்களுமே வந்து சூரிய கர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து செயல்படுத்தி இருக்காரு. இது என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா சூரிய கர் அப்படின்றது வந்து சோலார் திட்டம். சோ இந்த சோலார் திட்டத்தை வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் சைட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இல்ல வெப்சைட்டே இருக்கு suryagar.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு சோலார் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது அதுல கண்டிப்பா தெரியும். சோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இப்போ எல்லாருமே வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம், அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா நமக்கு வந்து மின்சாரமும் கிடைக்க ஆரம்பிக்கும், நிலக்கரியும் நம்ம வந்து எரிக்காம இருக்க ஆரம்பிப்போம். சோ இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் அவர்களுமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பெட்ரோல் டீசல் புகையால் ஏற்படக்கூடிய மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு எலக்ட்ரிக் பைக் கார் இதெல்லாமே நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். அதையுமே மானியங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம வாங்கி பயன்படுத்துறது மூலமா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதே மாதிரி இந்த பூமிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து நெகிழி பயன்பாட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல ஏற்காடு ஃபிளவர் ஷோ அப்படின்றது நடந்திருந்தது, கண்டிப்பா கடந்த வாரம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. சோ அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட் பண்ணும்போது அவங்க எல்லாருக்காகவும் அவங்க எல்லாருக்கும் நாம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வந்து நோ பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு தீம்ல தான் இந்த ஏற்காடு ஃபிளவர் ஷோ வந்து நாங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். நெகிழி பைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நாமளுமே வந்து காட்டன் பேக் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். சோ எல்லாருமே வரவேற்று இருந்தாங்க. இதை எல்லாரும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், எல்லாரும் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் நம்ம சோனா எஃப்எம் சார்பா வந்து நெகிழி பைகளை எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். அதுக்கு நிறைய வரவேற்புகளும் கிடைச்சிருந்தது. சோ நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பா நீங்க கடைக்கு போகும்போது நெகிழி பைகளை விட்டுட்டு மறக்காம உங்க வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பேக் எடுத்துட்டு போங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. நமக்கு அவசியம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதனால இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப கடமையா மாறணும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேர்களை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்னதான் வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் காரா இருக்கட்டும் இல்ல பைக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தணும், பெட்ரோலை வந்து அதிகமா குறைக்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறமேட்டு வந்து பிளாஸ்டிக்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும், இதுல மக்கள் அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அது என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு விஷயத்துக்காக அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும்னு நினைச்சாலும் அதை வந்து அரசாங்கத்தால் கண்டிப்பா மாற்ற முடியாது. அதுக்கு மக்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வந்து வீட்டுல ஏசி, ஆபீஸ்ல ஏசி இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம ஏசி பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா ஏசியில இருந்து வெளிவரக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அது பூமியை வந்து அதிகமா சூடாக்க ஆரம்பிக்குது. இதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. மனிதனுடைய வசதிக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஏசிகள் ஒரு பக்கம் சூடா வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. இதனால சுற்றுச்சூழலுக்கு பலவிதமான சவால்கள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. இது மனிதனுடைய வசதியா இப்போ இருக்க காலகட்டத்தில் மாறிட்டதுனால இதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பொருளாதார சவால், எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலுமே பல பேருக்கு வசதி இல்லாத சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிக்குது. நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைக் வாங்குறோம், ஓகே இது கம்ஃபர்டபுளா இருக்குமா, இல்ல இருக்காது, அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எலக்ட்ரிக் பைக் வாங்குறதே ஒரு சிலரால முடியல அப்படின் போது எலக்ட்ரிக் கார் வாங்குறதே எப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ பொருளாதார சவால்
2: கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலநிலை நடவடிக்கை. சோ இது பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இதுல சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது இல்லையா, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து தொடர்ந்து பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இவர்களையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி 13 காலநிலை நடவடிக்கை. உணவு வந்து வீணாக்குறது இப்ப இருக்க காலகட்டத்தில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. தட்டில் இருக்கக்கூடிய உணவை குப்பையில கொட்டும் போது அந்த நெல்லையோ காய்கறியோ விளைவிக்கக்கூடிய விவசாயிகளை நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. விவசாயிகள் அதாவது உழவு செஞ்சு வியர்வையை சிந்தி நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நாம அப்படியே குப்பையில போட ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரணும். குப்பையில கொட்டக்கூடாது, அந்த உணவை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு போது அதை கொஞ்சமா சமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனித்தனி வாகனங்கள் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு சைக்கிள் இருக்கிறது ஓகே, ஆனால் அதையும் தாண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது குறைக்க ஆரம்பிக்கணும். வீட்டுக்கு ஒரு பைக் அப்படின்றது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கார் வாங்குறது ரொம்ப நல்லது. எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா. ஆஃபீஸ் போறப்ப அப்படியே ஸ்கூல் குழந்தைகளை விட்டுட்டு காலேஜ் பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம மாறுறது மூலியமா கண்டிப்பா பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி நம்மளால இருக்க முடியும். ஸோ இதெல்லாத்தையும் பயன்படுத்தணும் நான் என்னோட சார்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு பைக் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. கார் ஒருத்தர் இருக்கு, பைக் ஒருத்தர் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா விலைவாசியும் ஏற ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாத நிலையும் இருக்க ஆரம்பிக்குது. பெட்ரோல் டீசல் அப்படின்றது வந்து அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இதனால வந்து பல விளைவுகள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது அந்த வாயுக்கள்னால. அதையும் தாண்டி ஏசியை நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும். ஜன்னலை திறந்து வச்சு அதுல வரக்கூடிய காற்றை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுல சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஒரு மரக்கன்றையாச்சு நட ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் போது நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எஸ்டிஜி 13 பத்தி தான் பேசியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி என்ன நாகராஜ் தலைப்பு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து நேயர்கள் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காலையிலே வந்து விஜய் பிரியாக்கா தலைப்பு என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது ஏன் வச்சாங்க அப்படின்றத வந்து சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே, உலக உணவு பாதுகாப்பு தினம். அதாவது இந்த ஒரு டே வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாதுகாப்பான உணவை எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு தான். என்ன நாகராஜ், உணவில் பாதுகாப்பா இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உணவு இல்லாமல் பாதிக்கப்படுறவங்களை விட பாதுகாப்பற்ற உணவுகளை எடுத்துக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு டே நம்ம வந்து கடையில் போய் ஒரு பொருட்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும், காய்கள் பழங்கள் அதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஹோட்டலில் சாப்பிட்றப்ப அது வந்து சரியான உணவாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்லாம், உணவுப் பொருட்கள் நிறைய பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டோடு இருக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, அதாவது எல்லாருக்குமே ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீட்டு சாப்பாடும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து அந்த பிடிச்ச கடையை தேர்வு பண்ணி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு டைம் ஆகுது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போது தேர்வு பண்ணி இன்றைக்கி வந்து பிடிச்ச ஒரு பரோட்டா சாப்பிடலாம், பிடிச்ச பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு தலைப்பும் கூட. நீங்கள் வாரத்தில் எத்தனை நாட்கள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, எத்தனை முறை ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அது வந்து எந்த ரீசனுக்காக சாப்பிட்றீங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும், அதுவும் வந்து பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன அப்படின்றதையும் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம கூட வந்து முதல் நேயராக காட்பாடியிலிருந்து சந்திரசேகரன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் அண்ணா.
2: தலைப்பு
1: வந்து
2: சமைக்கிறதுக்கு வாரத்தில் மூணு நாள் ஹோட்டல் அல்லனா கேன்டீன்ல சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. இது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கு. இருந்தாலும் நல்ல தரமான ஆஃபீஸ் கேன்டீன் அப்படிங்கிறதுனால அங்கே சுட சுட சாப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். அந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். அங்கே தேர்ந்தெடுத்து சாப்பிடுவேன். எப்பொழுதுமே தரமுள்ள உடலுக்கு எளிதில் டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறத எடுத்து நான் சாப்பிடுவேன். அது நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் நான் தரம் உள்ளதாக சாப்பிட்றேன். பொதுவா சொல்லுவாங்க வெளி ஃபுட் அப்படிங்கறது கலரி கட்ட ஜாஸ்தி இருக்கு, அவாய்ட் பண்ணும் அப்படின்ட்டுன்னு. பட் நிறைய பேச்சுலர்ஸ்க்கும் அல்லது வேற சூழ்நிலை காரணமாக நம்ம வெளியில சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கறது வரும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாள் சாப்பிடுற மாதிரி வந்து நாகராஜ்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, நீங்க கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
2: தேங்க்யூப்பா, பாய் பாய்.
1: தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அண்ணன் வந்து எதனால் வந்து சாப்பிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து பிடிச்ச ஒரு விஷயமாகவும் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். பிடிச்ச ஹோட்டல் அப்படின்னு அதை பற்றி சொல்கிறதே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க. பிடிச்ச ஃபுட் அப்படின்னு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்ச ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கும். தொடர்ந்து நம்ம கூட வந்து கலைச்செல்வி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க.
3: மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதுல இருந்து கலைச்செல்விங்க அன்பு நாகராஜ் அவர்களே.
1: கலைச்செல்வி அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படிங்க இருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம் நாகராஜ், எப்படி இருக்கீங்க
1: அக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
3: அருமையா இருக்கேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம பண்பலையில் உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாருமே ரொம்ப நலமா இருக்காங்க அக்கா.

0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க அக்கா. அக்கா தலைப்பு தெரியுமா அக்கா?
1: இட்லி நாட்டுக்கோழி குழம்பு.
0: இட்லி நாட்டுக்கோழி குழம்பு, சூப்பர்
1: சூப்பர். அடுத்து எல்லாமே பூரி சப்பாத்தி தோசை ரோஸ்ட் எல்லாம் அடிச்சு நொறுக்குவோம், நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா அதெல்லாமே வீட்டுல செய்யறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அக்கா நீங்க வாரத்துல வந்து எத்தனை முறை ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க?
1: வாரத்துக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க நாகராஜ், நான் வெளியில ஒரு நெடுந்தொலைவு பயணம் போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி பயணம் போறேன்னு வச்சுக்கோங்க.
0: சரிங்க அக்கா,
1: அப்ப போயிட்டு நல்ல ஒரு கடையா பார்த்து அந்த இட்லி இல்லனா ரோஸ்ட் அந்த மாதிரி சாப்பிடுவேன்.
0: சரிங்க அக்கா,
1: அடிக்கடி போயிட்டு கடையில சாப்பிடறதில்ல.
0: சரிங்க சரிங்க அக்கா, எப்பயாச்சும்
1: பொருளாதாரத்தையும் பாதிக்கும், உடம்புக்கும் உடம்பையும் பாதிக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா அக்கா,
1: அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியில சாப்பிட மாட்டேன். சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது ஆளு, நான் ஒரு ஆளு வெளியில சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்கிறதில்ல.
0: சரிங்கக்கா சரிங்க,
1: அதனால வீட்டுல சமைக்கிற உணவு அப்படியேதானாலும் தக்காளி சாப்பாடு அப்படி இப்படி ஒரு கப்புல போயிட்டு கூட நான் எடுத்துட்டு போயிடுவேன். எடுத்துட்டு போயிட்டு அப்படியே போற இடங்கள்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்குவேன் தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு.
0: சூப்பர் சூப்பருங்கக்கா.
1: அந்த மாதிரி பண்ணுவேன் பெரும்பாலும். இதோ ஒரு வெளியில ரொம்ப ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் பண்றோம் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் வெளியில போய் சாப்பிடுவேன்.
0: ஆமா, அப்ப நம்ம வந்து கடையில தான் சாப்பிட்டாகணும். கண்டிப்பா
1: சாப்பிட்டாகணும், வேற வழி இல்ல. வீட்டுல இருந்து கிளம்புறதே நேரத்திலேயே காலையிலயே கிளம்புவோம், ஒரு எப்படி 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த மாதிரி கிளம்புவோம்.
0: சரிங்க சரிங்க,
1: அப்ப வந்துட்டு நம்ம சமைச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது, அதனால அப்பங்க கடையில போய் சாப்பிடுவேன் நானு.
0: கண்டிப்பாக. நன்றி நன்றிங்க, கால் பண்ணி
1: நன்றிங்க நாகராஜ். நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றிங்க, நன்றி.
0: தலைச்செல்வி அக்கா வந்து மேக்ஸிமம் வந்து வெளியெலாம் வந்து சாப்பிட மாட்டோம், வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடும், இல்லாட்டி ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியே வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நேர்கள் நீங்களும் வந்து கால் பண்ணி இன்றைக்கி தலைப்பில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து கால் பண்ணி பேசலாம். என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு இப்போ கேட்டுட்ருக்க நேர்கள் வந்து நினப்பாங்க. சூப்பரான ஒரு தலைப்பு இன்றைக்கி வந்து, உலக உணவு பாதுகாப்பு தினம், அதனால் ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. வாரத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, எந்த ஒரு ரீசன்னால ஹோட்டலில் சாப்பிட்றீங்க? எல்லாருக்குமே ஒவ்வொரு ரீசன் வந்து இருக்கும். ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம், இல்லை சுச்சுவேஷனாக இருக்கலாம், வீட்டில் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, வேலைக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பசிக்குது அப்படின்ற ரீசன்னாலையும் ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையின் 9787770178 தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: யாரா? கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
5: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு தலைப்பு ஒரு சூப்பரான தலைப்பு. நம்ம நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி ரொம்ப உற்சாகமாக பதில் சொன்னாங்க. என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு புதுசாக கேட்டுட்டு இருக்க நேயர்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா, வாரத்துக்கு எத்தனை முறை நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, எந்த ஒரு ரீசனால் சாப்பிட்றீங்க அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையின் 9787770107.8. இப்போ நம்ம கூட நாட்டாமங்கலத்தில் இருந்து ராஜேஷ் கண்ணா அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
6: வணக்கம். வணக்கம் நாகராஜ், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: அண்ணா நல்லா இருக்குங்கண்ணா, நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க? வாரத்துக்கு எத்தனை முறை சாப்பிடுவீங்க, அது எந்த ரீசன்னால சாப்பிடுவீங்க அப்படின்றதானா? வருஷத்துலயும் விரல விட்டு எண்ணிடலாம்.
6: உங்க
5: ஃபேவரட் கடை?
6: ஆமா, ஃபேவரட் கடை நல்ல பரோட்டா மாதிரி நல்ல நல்ல முடிஞ்சு பெரிய பரோட்டாவா நல்ல கொஞ்சம் தெற்கா இருக்கா நல்ல ஏடேடா
5: வரும். ஓகேங்கண்ணா,
6: அதனால அந்த ஒரு கடையில முடிவாங்களா? அது அதிகம் போக மாட்டேன் சொன்னால வேலை விட்டு. எனக்கு நமக்கு வீட்டு சாப்பாடு தான்
5: சூப்பர் சூப்பர்.
6: வீட்டு சாப்பாடு பாத்தீங்கன்னா, அதே வீட்டு சாப்பாடு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி வெள்ளரி சோறு
5: தாங்கண்ணா,
6: உண்மையிலே
5: உண்மையிலே சூப்பர் சூப்பருங்கண்ணா.
6: கிடையாது
5: உண்மையில அது வந்து ஹெல்த்தி கூடங்கண்ணா, வீட்லயே வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது வந்து. நன்றி, நன்றிங்க. ராஜேஷ் கண்ணாண்ணா நாட்டாமங்கலத்துல இருந்து நம்ம கூட வந்து பேசினாங்க. மேக்சிமம் வருஷத்திலே விரல விட்டு எண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு விரல விட்டு கூட எண்ண முடியாது, அந்த அளவுக்கு அதிகமா ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அடிக்ட் ஆயிட்டேன்.

நிறைய டேஸ்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆனதுனால அந்த குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு பரோட்டா அங்கே நல்லாயிருக்கும் அங்கே அப்படின்னு சாப்பிடுவேன், நான் வந்து ஒரு கடையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் சாப்பிடுவேன். இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆனதுனால நிறைய டைம் வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிட்டே இருக்கிறேன். ஆனால் வந்து இது ஹெல்த்தி கிடையாது. மருத்துவர்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டுமே ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் மருத்துவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் வந்து ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த ஒரு தலைப்பில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது வாரத்தில் எத்தனை முறை ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, எந்த ஒரு ரீசன்னால் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்றத பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787710108. இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
4: அலைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. அவங்க கூட இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். அதனால் ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. அதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து அது ஹெல்த்தியா அப்படின்னு கூட அவங்க வந்து யோசிப்பாங்க. இருந்தாலும் டேஸ்ட்னால, டேஸ்ட் பிடிச்சதுனால நிறைய டைம் ஹோட்டலுக்குலாம் வந்து போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வாரத்தில் எத்தனை முறை ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்படி ஹோட்டலில் எந்த ஒரு உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், எது உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையை 9787707078. இப்போ நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
5: வணக்கம்.
4: வணக்கம் பாட்டி, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி.
5: நீங்க
4: எப்படி இருக்கீங்க? சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி.
5: ஒரு ரெண்டு
4: பாட்டி
5: போட்டுருங்க.
4: சரிங்க.
5: அப்புறம் ரெண்டாவது அந்த கள்ளிக்காட்டு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, அந்த கள்ளிக்காட்டு.

0: கீரமுத்து அவர்கள் எழுதினது.
1: அந்த மேட்டூர் டேம் கட்டும் போது, அந்த மேட்டூர்காரங்க மேட்டூர் டேம் கட்டும் போது அந்த டேம்குள்ள ஒரு சாம்பள்ளி, பழைய சாம்பள்ளின்னு பேர் அதுக்கு, அந்த சாம்பள்ளியில இருந்த ஊருக்காரங்களை எல்லாம் இங்க மேல ரயில்வே பட்டம் இருக்கிற புது சாம்பள்ளின்னு இருக்குது, கரம்பளை கொட்டல் புது சாம்பள்ளி, அந்த அந்த பட்டம் புது சாம்பள்ளி என்ன இருக்கு, அந்த ஊருக்காரங்களை எல்லாம் இங்க வர வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கோயில் எல்லாமே அங்க தண்ணிக்குள்ள இருக்கு. டேம்ல தண்ணி குறையும் போது அந்த கோவில் எல்லாம் தெரியும்,
0: அதான்
1: நீங்க சொல்ல நினைச்சோம் அது
0: வந்துட்டேன்.
1: நீங்க வந்ததுனால ஞாபகமா சொல்லிட்டேன்.
0: சரிங்க பாட்டி, சரிங்க. இன்னைக்கு தலைப்புமா சொல்லுங்க.
1: இன்னைக்கு தலைப்புக்கு சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: சாமி, நான் எல்லாம் ஹோட்டலுக்கே போக மாட்டேன், ஹோட்டல் போறே வாங்கினது இல்ல. அப்பாவுக்கு எங்க கணவருக்கு அவருக்கு ஹோட்டல்லே பிடிக்காது. ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு நைட்டு கூட நாங்க ஆபீஸுக்கு வரும்போது கூட மட்டன் எடுத்துட்டு வந்துருவாரு. ஏன்னா என்னத்துல போய் எடுத்துட்டு எப்ப செய்யறது அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு வெங்காய போட்டெல்லாம் உரிச்சு தரேன், ஒண்ணும் இல்லை, காய் செய்யறதுக்கு இது பரவாயில்ல, அப்படி இப்படின்னு சொல்லி தாஜா பண்ணி சமையல் கழிச்சிருவாரு. அதனால நாங்க ஹோட்டலுக்கே போக மாட்டோம். அதே போல எங்க ரிலேஷன்ஸ் வந்தா கூட, எங்க வீட்டுக்காரர் எங்க நாத்தனார் எல்லாம் வந்தாங்கன்னா, அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க, 9 வரைக்கு மேல. அந்த சின்ன மாமா வீட்டுலதான் முடிச்சுட்டு இருப்பாங்க, பெரிய மாமா வீட்டுல தூங்கிருப்பாங்க, அப்படின்னு எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க.
0: சரிங்க, சரிங்க.
1: அதுக்கு மேல சமையல் பண்ணி ஒரு ரசமோ இல்ல ஒரு கத்திரிக்காயோ பண்ணி வீட்டுலதான் சாப்பிடணும்.
0: நிறைய ஹோட்டல்
1: சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
0: அப்ப நீங்க வந்து பாட்டி, இப்ப நீங்களும் வந்து ஹோட்டல்ல அப்பப்ப வாங்கி சாப்பிடுறீங்க?
1: பாட்டி, நல்லா இருக்கும் அந்த சாம்பாரு. அது என்னவோ எப்படித்தான் வைப்பாங்களோ தெரியல, கறி குழம்பா கூட வின் பண்ணிடுவோம் அந்த மாதிரி.
0: உண்மையில உண்மையில நல்லா இருக்கும்.
1: அதனால நான் அப்படியே ஆனா கடையில எல்லாம் வாங்கவே மாட்டோம், வயசு ஆக கத்தான் கொஞ்சம் வாங்க நினைக்கிறோம்.
0: சரிங்க பாட்டி, நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி.
0: சரிங்க பாட்டி, தொடர்ந்து சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து இது மாதிரி கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இந்த தலைப்பில் அதாவது வாரத்தில் எத்தனை முறை ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, எந்த ஒரு ரீசன்னால சாப்பிட்றீங்க அப்படின்னு பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம நிலையின் 9787707078 கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.

0: ในบรัสเตอร์บาย
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ
2: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி உலக உணவு பாதுகாப்பு தினம், அதனால் ஒரு அது ரிலேட்டடான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, வாரத்தில் எத்தனை நாள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, எந்த ஒரு ரீசன்னால் சாப்பிட்றீங்க அப்படின்றத நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. இதுதான் தலைப்பும் கூட. இந்த ஒரு டைமில் கடைசியாக வந்து ருக்மணி பாட்டி வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது முன்னெல்லாம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடிலாம் வந்து ஹோட்டல் பக்கமே வந்து போக மாட்டோம், எல்லாமே சமைச்சு தான் வந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து அப்பப்போ வந்து அந்த பொரோட்டாலாம் வந்து ரொம்ப பிடிச்சதுனால, அந்த கிரேவி ரொம்ப பிடிச்சதுனால சாப்பிட்றோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த டேஸ்ட்னால நாம் கூட எப்போயாச்சும் நம்ம ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்த ஒரு டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஒரு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு வந்து தோணும். அதனால் நம்ம போயிட்டு ஒரு பிடிச்ச ஹோட்டலில் பிடிச்ச ஃபுட்டுலாம் வந்து சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஹோட்டல் அப்படின்னு வந்து இருக்கும், வாரத்துக்கு ஒரு டைம் எப்படியாக இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்துடுவோம், நாகராஜ் இந்த ஒரு ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்தாலே அது சாப்பிடுவோன்னு வந்து சப்ளையருக்கு தெரியும், அதனால் அவரே வந்து எல்லாம் சொல்லிடுவார் அப்படின்லாம் கூட வந்து நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அது எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். குறிப்பாக வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுனால உடலுக்கு கெடுதல் ஏற்படுமா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்குங்க. இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோட்டலில் சாப்பிட்றதுனால உடல் நலம் பாதிக்கப்படுறதுக்கான, அதாவது ரொம்ப ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்கலாம். மருத்துவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். ஆனால் எப்போயாச்சும் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு இரண்டு முறையோ ஃபேமிலியாக போயிட்டு சாப்பிட்றதுனாலையோ, இல்லை எப்போயாச்சும் வந்து ஒரு பசிக்கு நம்ம வந்து சாப்பாடு கொண்டு போகல, அதனால் சாப்பிட்றதுனாலே எந்த ஒரு பாதிப்புமே வந்து வராது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட தொடர்ச்சியாக ஒரு நேயர் இணைச்சிட்டாங்க, கோவிந்தசாமி அண்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா
2: அண்ணா? நல்லா இருக்கேங்கண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா?
3: சாப்பாடு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு மட்டும் அந்த இரவு உணவு மட்டும் ஒரு நாள் வந்து வாங்கி வந்து சாப்பிடுவோம். 15 நாளைக்கு இருக்கா மறுபடியும் வீட்லயே
2: கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் சரி சமைக்க வேணாம், ஹோட்டல்ல வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு சாப்பிடுங்க. சரிங்கண்ணா, சரிங்க. நன்றி, நன்றிங்கண்ணா. கால் பண்ணி
3: நன்றிங்கண்ணா.
2: கோவிந்தசாமி அண்ணா நம்ம கூட வந்து, அதாவது ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஹோட்டலில் சாப்பிடுவோம் நாகராஜ், அது வந்து ஒரு ரெகுலராகவே இருந்துகிட்ருக்க ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நன்றிங்க, நன்றிங்கண்ணா. இதே மாதிரி நீங்கள் கால் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையின் 9787770107 தொடர்ந்து நரேஷ்குமார் அவர்களுடைய அழகான கிறுக்கி அப்படின்ற ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சீனி சீனி சினிமா. சீனி சீனி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. அதாவது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ கூட நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கலாம், கூட அடுத்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்ருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா என் மைண்டுக்குள்ளார வந்துகிட்டே இருக்குது. இது நார்மலான ஒரு விஷயம், எல்லாருக்குமே வந்து தோணிக்கிட்டே இருக்கிற ஒன்று தான். அப்படிப்பட்ட உணவு வந்து நிறைய பேர் வந்து ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடுவாங்க, இல்லை வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த வீட்டில் வந்து அந்த செய்கிற டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த சாப்பாடு வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ கூட வந்து அந்த ஒரு மணி நேரம் நமக்கு வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றோம், ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்தளவுக்கு வந்து அந்த சாப்பாடு அந்த டேஸ்ட்டு மேலே நமக்கு இருக்கிற ஒரு பிரியம், அதுக்கப்புறம் சாப்பாடு மேலே இருக்கிற ஒரு பிரியம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி தலைப்பும் அந்த ஒரு தலைப்பு தான். வாரத்தில் எத்தனை நாட்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிடுவீங்க, எந்த ஒரு ரீசன்னால் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க அப்படின்னு தான் நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என் கூட பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் ஒரு கடையோட பொராட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாகராஜ், அதனால் வந்து அந்த கடைக்கு போயிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்றதையும், அதே மாதிரி ஹோட்டல் பக்கமே வந்து போக மாட்டேங்க, எப்போயாச்சும் ரேராக ஹோட்டலுக்கு வந்து போனால் தான், வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப பிடிக்கும், வீட்டில் வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம், அது வந்து ஹெல்த்துக்கு வந்து பாதிப்பு, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் சாப்பாடு எதுவும் கொண்டுட்டு போகலை, மேக்ஸிமம் வந்து கொண்டுட்டு போயிடுவோம், இல்லை கொண்டுட்டு போகலை அப்படின்னா அப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நேயர்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த உணவு முறை அப்படின்றது நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுங்க. நம்ம வந்து மாதத்தில் ஒரு 2 முறை 3 முறை வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம். ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்த் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மா அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பஸ்தர் வந்து அந்த சாப்பாடுகளை வந்து செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையில் வந்து செய்வாங்க, அதனால் வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மேக்ஸிமம் வீட்டில் சாப்பிட்லாம், மினிமம் எப்போயாச்சும் தவிர்க்க முடியாத ரீசனில் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். இன்னைக்கு கால் பண்ணி கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட எல்லாருக்குமே பெரிய நன்றி. பாய் பாய் நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இந்த வாரமும் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்காக சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்னமும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் இந்த கருப்பு படம் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிருந்த நம்ம அர்ஜுன் சாரோட பிளாஸ்ட் படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிளாஸ்ட் படமும் நிறைய தியேட்டர்ஸில் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் புதுசாக மூணு படங்கள் வந்து தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் தமிழில் வந்து பரிமலா அன்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்துட்டு ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் ஜானரில் உருவாக்கியிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட இந்த படம் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வாரம் இந்த பரிமலா அன்கோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜெயராம் சார், அதுக்கப்புறமா ஊர்வஷ்

மேம், மிஸ்கின், யோகி பாபு, சாண்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நம்ம டேரக்டர் பாண்டியராஜ் சார் இருக்கார்ல, அவர் தாங்க வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த பரிமலான் கோ படம் எப்படிப்பட்ட படமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறமா வந்து இரட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கலந்த ஒரு மூவியாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, எம்ஜி அபிநயா, அதுக்கப்புறமா வெங்கட் சுபா, அதுக்கப்புறமா சுப்பிரமணியம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜெகதீஷ் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன்னிதானம் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு ஒரு காமெடி கலந்த ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்ட்ல உருவாகி இருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, யோகி பாபு, சித்தாரா, அதுக்கப்புறமா மூணார் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமுத சாரதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருந்தது. ஸோ இந்த சன்னிதானம் போ படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழில் இந்த வாரம் வந்து இந்த மூணே மூணு படங்கள் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓடிடிலையுமே ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள், இல்லைனா ஓடிடியில் பார்த்து படங்களை என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: இன்று ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டே அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 7 அன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. பாதுகாப்பற்ற உணவுகளால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பண்ணையிலிருந்து மேசை வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பான உணவை கையாள்றத உறுதி செய்யறதுக்கான ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே கேட்கலாம், இதுக்கான நோக்கம் வந்து என்னவாதான் இருக்கும்? உணவுனால ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, இது ரெண்டுமே இதனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப 2018 ஐநா பொதுச்சபை மற்றும் உலக சுகாதார நிறுவனம் உணவு மற்றும் விவசாய அமைப்பு இணைஞ்சி இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் கெட்டு போன பாதுகாப்பு இல்லாத உணவை சாப்பிடுறதுனால மட்டுமே 1/10 உடம்பு முடியாம போறாங்களாங்க. அதுலயும் பாவம் 5 வயசுக்கு உட்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆசை ஆசையா வாங்கி சாப்பிடுற சாப்பாடு நம்ம உயிரை காக்கணுமே தவிர நம்ம உயிரை எடுக்க கூடாது இல்லையா? சாப்பாட்டுல கிருமிகளும் நச்சுகளும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு உலகத்துக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் ஐநா சபை இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்ல விக்கிற சாப்பாடு மட்டும் இல்லங்க, நாம வீட்டுல சமைக்கிற சாப்பாடுமே சேஃபா இருக்கணும். அதுக்கு பெரிய விஷயம்லாம் பண்ணவே தேவையில்லை, 3 விஷயம் பண்ணா போதுங்க. காய்கறிகள் பழங்கள் வாங்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். பேக் பண்ண உணவுகள்ல எக்ஸ்பிரி டேட் பார்க்க மறந்துட கூடாது. சமைச்ச சாப்பாட்டை ஈ மொய்க்காம மூடி வைக்கணும். பச்சையா இருக்கிற கறி மீனை சமைச்ச சாப்பாட்டோட சேர்த்து வைக்காதீங்க. கைய நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தட்டுல கை வைங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேங்க, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அதுவே விஷமா மாறிடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சபதம் நம்ம எடுப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவை மட்டும் நம்ம சாப்பிடலாம். என்னங்க இவ்வளவு நேரமா சொன்ன தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும். சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்களும் வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்துல இந்த தகவலை உங்க கூட பகிர்ந்துட்டது எனக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நேயர்களே.
2: மட்டுமே செலுத்தி மாதம் 1 முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
3: அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆன படங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த படம், அந்த படத்தில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்கலாமா? 2007 நம்ம அஜித் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஹிட்டான படம் தான் ஆழ்வார். இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டேரக்ட் பண்ணிருப்பார். இந்த படத்தை மோகன் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம அஜித் சார், அசின், அதுக்கப்புறமா விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம அஜித் சார் வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்பில் வந்து வருவார். ஸோ இந்த படத்துக்கு யார் தெரியுமா அவருக்கு வந்து காஸ்டியூம் டிசைனர், அதாவது அஜித் சாரோட பர்சனல் காஸ்டியூம் டிசைனர் யார் தெரியுமா? நம்ம அஜித் சாரோட ஒய்ஃப் ஷாலினி மேம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்துக்கு அஜித் சாரோட பர்சனல் காஸ்டியூம் டிசைனர். இவங்க இந்த படத்தில் அஜித் சாருக்கு மட்டும்தான் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மற்ற யாருக்குமே அவங்க ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கேட்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கல. அதுக்கப்புறமா ஒரு சில படங்களை நம்ம பிடிச்சி ரசித்து நமக்கு என்ன தோணுதோ அந்த அவுட்புட்டை கொடுத்து தான் படம் வந்து ஹிட் ஆகும். இதே மாதிரி ஒருத்தர் ஒரு படத்துக்கு பிடிக்காமலே படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, அப்படி போட்டாலுமே அந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்ஸும் ஹிட் ஆகிருக்குங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. நம்ம பாரதி ராஜா சாரோட டைரக்ஷனில் நம்ம நடிகர் திலகம் அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன முதல் மரியாதை படம் இருக்குல்ல, இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு இளையராஜா சார்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த படத்துக்கான அவுட்புட்டில் அவ்வளோ வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. இருந்தாலுமே அவர் அந்த படத்துக்கு மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டோம்ல. இப்போது தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலுமே எக்கச்சக்கமான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னா இந்த பெட்டி படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ராம் சரண் வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா புஜ்ஜு பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் வேற லெவலில் வந்து இருந்தது. நம்ம ராம் சரண் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸாக தெலுங்கில் மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தெலாம் வந்து பாருங்கள், இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெலுங்கில் இந்த ஒரு படம் நோட்டபிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு படம் நோட்டபிள் ரிலீஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் அப்படின்னா மாலிவுட் டைம்ஸ்

அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம மோகன்லால் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன திருஷ்யம் 3 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த படமும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ தெலுங்கு அண்ட் மலையாளத்தில் நோட்டபிள் ரிலீஸாக ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி மற்ற மொழிகளிலும் ஒரு சில படங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நோட்டபிள் ரிலீஸ் தான். அதுக்கப்புறமா ஓடிடியிலுமே ஒரு சில படங்களை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு போகணுமோ பிளான் பண்ணி பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள் படத்தை தியேட்டர்ஸில். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na yella America ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction Salem. Contact 9445-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இருகே இன்ன வாரமும் ஏகப்பட்ட தமிழ் சினிமா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக இருக்கே. ஸோ என்ன என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் லாஸ்ட்டாக மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் நம்ம ஆர்யாண்ணாவும் கௌதம் கார்த்திக் அண்ணாவும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணா நடிக்கிற பிளட்டி பாலிடிக்ஸ் இந்த படம் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த படமாக வந்து இருக்கு. இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்போ அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிளட்டி பாலிடிக்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டேட்டை வந்து கூடிய சீக்கிரமே சொல்ல போகிறாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்யாண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் உருவாகிற படம் தான் அனந்தன் காடு. இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகுது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெயின் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த அனந்தன் காடு படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வர June 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைரக்டர் சசி இருக்கார்ல, இவர் வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா வச்சு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா அவர் டெலிவரி பண்ணியிருப்பாரு. இந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையா ஹிட் ஆயிருந்தது. ஸோ இவர் அடுத்ததான் நம்ம விஜய் ஆண்டனியா வச்சு எடுக்கிற படம் தான் 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்துல இருந்து இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, வர June 19 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நம்ம டைரக்டர் சசி வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படின்னா அந்த படத்து மேல ஒரு தனி எதிர்பார்ப்பே இருக்கும். ஸோ நம்ம விஜய் ஆண்டனியாவோட இந்த ஒரு படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஷ்ணு விஷால் அண்ணாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படம் தான் கட்டா குஸ்தி. இந்த படத்தை நிறைய பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ இந்த படத்துக்கான Part 2 வந்து உருவாகி இருக்கு. இந்த படத்தையுமே July 3 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ ஃபன்னாக சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இந்த Part 2 கட்டா குஸ்தி Part 2 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம லைஃப்ல நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். பார்த்த எல்லா படமும் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குவஸ்டின் மார்க் தாங்க. படம் பார்ப்போம், ஒரு 2-3 நேரம் அந்த படத்தோட தாக்கம் வந்துருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவோம் அந்த படத்தை. ஆனால் ஒரு சில படங்கள்லாம் வந்துருக்கு, அந்த படத்தை நம்ம ஒரே ஒரு டைம் தான் நம்ம லைஃப் டைம்லேயே பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்தோட தாக்கம், அந்த படத்துக்கான கேரக்டர், அந்த படத்துக்கான கதை எல்லாமே நம்ம மைண்டில் அப்படியே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த படத்தை நாம் மறந்துருக்கவே மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த படத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கே நடந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக அந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான திரைப்படங்கள் நம்ம தமிழ் சினிமாலையும் வந்துருக்குங்க. ஸோ அது வந்துட்டு பயங்கரமாக ஹிட்டும் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தை பற்றி தான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு டைம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த படத்தை பார்க்காதவங்க பாருங்க, பயங்கர ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ படங்கள்லாம் எடுப்பாங்கல்ல, ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது என்னங்க இப்படிலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே வந்துட்டு பதை பதைக்க வைக்கும் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் உண்மை சம்பவமாக வந்திருக்கும். ஸோ அப்படியே ரிலீஸ் ஆன படம் தான் விசாரணை. இந்த படம் 2016 தமிழில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படம். இந்த படம் வந்துட்டு ஒரு கிரைம் ட்ராமா சப்ஜெக்டில் இந்த படம் உருவாகி இருக்கும். இந்த படத்தை நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் சார் டேரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தை நம்ம தனுஷ் இருக்கார்ல, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த விசாரணை படத்தில் நம்ம அட்டகத்தி, தினேஷ் அண்ணா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனந்தி, சமுத்திரகனி, முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த விசாரணை படத்துக்கான ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை வந்து நடக்குது. அந்த கொள்ளை நடக்கிறத போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, எப்படி நடந்தது ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்ன க்ளூ அப்படின்னா, இந்த மிகப்பெரிய கொள்ளையை பண்ணவங்க யாரு அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் பேச தெரிஞ்ச அங்கே கூலிக்கு வேலைக்கு வந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் யார் என்ன அப்படின்றத அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு வேலைக்கு வந்து போகிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் காரணமாக அவங்க வேலைக்கு வந்து போகிறாங்க ஆந்திராவுக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவறுதலாக இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு, நீங்கள் தான் அந்த கொள்ளையை வந்து பண்ணீங்க அப்படின்றத ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது நமக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். என்னடா இப்படிலாம் போட்டு அடிக்கிறாங்க, இப்படிலாம் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்ட்ரோல் வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டை சேர்ந்த போலீஸாக நம்ம சமுத்திரகணி சார் வந்து வருவார். அவர் வந்து இவங்களை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார். அப்பாடா ஒரு வழியாக நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பெருமூச்சு விடுவோம். ஆனால் இதுக்கு அவங்களே தேவையில்லை, அதாவது தமிழ்நாடு போலீஸ்க்கு ஆந்திரா போலீஸே தேவலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் அதுக்கப்புறம் படத்தில் வந்து நடக்கும். ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நீங்கள் அடுத்தடுத்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த விசாரணை படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைலன்ஸ் நிறைஞ்ச ஒரு படமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒர்த்தான படம் பார்க்கணும், உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த விசாரணை படத்தை வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக மேக்கிங்லாம் வந்துருக்கும். அந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வந்துருக்கும். கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நாம வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற பழமையான தியேட்டர்ஸை பற்றி பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தியேட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நார்மலாக தியேட்டருக்கு பேர் போன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் அதிகமாக வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி திருச்சி சைடில், திண்டுக்கல் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாலையுமே தியேட்டருக்கு பேர் போன பல இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது என்ன தான் சிட்டி சைடில் மல்டிப்ளெக்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்தாலும், பயங்கர அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்தாலும், அந்த கிராமப்புறங்களில் அந்த வில்லேஜஸில் ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் வந்துருக்குல்ல, சிங்கிள் ஸ்க்ரீனாக தான் வந்துருக்கும், ஆனாலுமே அந்த தியேட்டருக்கான வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தியேட்டருக்கு மக்கள், அதாவது அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் வந்து ரெகுலராக படம் பார்த்துட்டு போவாங்க. இது வந்து வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு தியேட்டர் தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது திண்டுக்கல் இருக்குல்ல, திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு தியேட்டர் தான். அந்த தியேட்டர் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த தியேட்டர் வந்துட்டு அந்த ஏரியா சைடில் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு தியேட்டரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா சைடில் நிறைய மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டராக அந்த தியேட்டர் வந்திருக்கு. அந்த தியேட்டரு, அந்த தியேட்டர்னு சொல்கிறீங்க, அந்த தியேட்டருக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது. அந்த தியேட்டருக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் சினிமாஸ். இந்த விஜய் சினிமாஸ் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சுங்க. அங்கே வந்துட்டு ரெகுலராக புது புது படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த டாப் ஹீரோஸ்க்கான படங்கள்லாம் செலக்டிவாக ரிலீஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்போது அந்த டைமில் இந்த படத்துக்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் அப்படின்றது அந்த விஜய் சினிமாஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 90s, அந்த 2000 அந்த காலகட்டத்தோட தொடக்கத்தில் வந்து தியேட்டர்லாம் பயங்கர பீக்கில் வந்து இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பீச்சு அப்படின்னு தான் போவாங்க. ஆனால் திண்டுக்கல் மக்கள் எல்லாமே வந்துட்டு தியேட்டருக்கு தான் போவாங்க போல். ஸோ அந்த டைமில் தியேட்டர் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பீக்கில் இருந்த அந்த டைமில் இப்போ டாப் ஹீரோஸ் படங்கள்லாம் வருது அப்படின்னா அந்த விஜய் சினிமாஸில் ரசிகர்கள்லாம் ஆரவாரம் பண்ணி அந்த படத்தை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தியேட்டரில் எந்த படமும் வந்து ஸ்க்ரீன் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த விஜய் சினிமாஸில் பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபிலிம் ரோல் யூஸ் பண்ணி படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஜய் சினிமாஸை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது கரண்ட்டில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இந்த விஜய் சினிமாஸை ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பால்கனியும் வந்து இந்த விஜய் சினிமாஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த பால்கனியில் மட்டுமே 200 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு தியேட்டராக விஜய் சினிமாஸ் வந்து இருக்குங்க. திண்டுக்கல்லே பால்கனியில் அதிக சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற தியேட்டர்னா விஜய் சினிமாஸை 1 of the 1 அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஜய் சினிமாஸில் படம் பார்க்கறது அப்படின்றது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கா. அதாவது முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பழமையான தியேட்டர்ஸ் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து இருக்குங்க. பழமையான தியேட்டர்ஸ்லாம் வந்து ரெனோவேட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க நிறைய தியேட்டர்ஸும் வந்து இருக்கு. ஸோ அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸை நான் வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுவேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசும் பென்சில். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் அருண் வந்து எப்பயுமே எழுதிட்டு இருக்க கூடிய பென்சிலை வச்சு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுத சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்பயுமே அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுத பிடிக்கவே பிடிக்காது. எப்படா விளையாட போவோம், இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் எப்படா பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில் விளையாட போவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவனோட அந்த பென்சில் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. அருண் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்ம வந்து இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சு. அப்போது அருணுக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்டே சொன்னான், அம்மா பென்சில் வந்து என்கிட்ட சொன்னிச்சுமா இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுட்டு, அப்படி இல்லை கண்ணா, எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சி செய்யணும், அப்படின்னா தான் அந்த விஷயம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதுதான் உனக்கு வந்து அது வேற மாதிரி சொல்லியிருக்கு போல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து அருண் வந்து ஹோம்ஒர்க்கை இஷ்டப்பட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் விளையாட வருவேன் அப்படின்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா நம்ம பெரிய பெரிய நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பழக்கம் அருணுக்கு உருவாயிருக்கு, ஹோம்ஒர்க் எழுதக்கூடிய அந்த பழக்கம். இதே மாதிரி தான் சின்ன விஷயங்கள் மூலயமா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்?
2: என் பேர் சஞ்சனா.
1: சஞ்சனா, இவ்வளோ லாங் ஹேர் வச்சிருக்கீங்களே, யாராச்சும் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ லாங் ஹேர் இருக்கு அப்படின்லாம்?
2: நிறைய தடவை சொல்லுவாங்க உனக்கு தான் ரொம்ப லாங் ஹேர் இருக்குன்னு. ஆனால் எனக்கு அப்படியே எதுவும் தோணுதில்லை. நிறைய பேர் லாங் ஹேர் இருக்காங்க, ஏன் என்னை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் நிறைய தடவை.
1: ஓஹோ, நிறைய பேர் இருக்காங்க, ஏன் என்னை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது. சரி ஓகே ஓகே. சரி இப்போ இந்த ஷார்ட் ஹேர் இருந்தாலே காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு ஜடையெல்லாம் பின்னி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கோ இல்லை வெளியில் கிளம்புறதுக்கோ கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க டெய்லியுமே?
2: காலையில் 6:00 எழுந்திரிச்சிருவேன். அம்மா தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உன் தலையை ஹேரை கட் பண்ணணும், என்னால் சீவே முடியல அப்படின்னு எங்கள் அம்மாவே திட்டிகிட்டே இருப்பாங்க.
1: ஓஹோ, மம்மியை பர்மிஷன் கொடுக்குறாங்களா கட் பண்ணுறதுக்கு? பட் உங்களுக்கு கட் பண்ண இஷ்டம் இல்லையா?
2: எனக்கு பிடிக்காது கட் பண்ணுறதுக்கு, எனக்கு லாங் ஹேர் இருக்காது, இருந்தால் தான் பிடிக்கும்.
1: லாங் ஹேர் தான் பிடிக்கும். சரி ஓகே ஓகே. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம

சஞ்சனா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டா இருங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி கூட தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்ப பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை

தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம்.

0: க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தேன்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தேன்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தேன்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தேன்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தேன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தேன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷாக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம சஞ்சனா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த ஆரோக்கியமான ஒரு டயட் அப்படின்னா எது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும் மேம்?
3: ஸோ டயட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுறது மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது இந்த ப்ராசஸ்டு ஃபுட், கேன் பண்ணி வர்றது, இந்த ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேகியோ இல்லை வந்து ஏதோ நூடுல்ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, இன்ஸ்டன்ட்ன்ற வார்த்தை எதில் வந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமேட்டு இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, அது பேட் ப்ராக்டிஸ். எவ்ரிடே எல்லோரும் நிறைய பேருன்றது மார்னிங் டைமில் நான் சாப்பிடல, தட் இஸ் எ வெரி ராங் திங் டு டூ. ஸோ அதனால் முதல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு இந்த இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஆன்லைன்லேயோ எதுலையோ ஒன்று பார்த்துட்டு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அகெயின் விட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் மாற்றினாவே சரியாக போயிடும். அண்ட் வந்து மூணு வேளையும் கரெக்டாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்றீங்கன்னு கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தாவே போதும். நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் வந்து நாள் ஃபுல்லாக ஈவினிங் வந்து நீங்கள் நம்ம காலேருந்து என்ன சத்தாக சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஈவினிங் யோசிச்சாவே நம்மளுக்கு பாதி விஷயங்கள் மாறிடும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஹெல்த்தியான உணவுகள்லாம் எடுத்திருக்கோம், என்னென்ன உணவுகள்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு, அண்ட் அதே மாதிரி

பர்சனாலும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. அந்த ஒரு டைமில் நம்ம வெளியில் போகிறத தவிர்க்கிறது மூலயமா நம்மளோட உடம்பு வந்து ஹீட் ஆகிறது கம்மியாகுது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் ரெண்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சஞ்சனா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர் நீ என் கூட. இப்போ நம்ம சஞ்சனா கூட பேசிடலாமா? சஞ்சனா, உங்களுக்கு ஸ்கூல்லயே ஃபேவரட்டான டீச்சர் அப்படின்னா யாரு?
5: ஜெய்மேரி மிஸ்.
4: ஜெய்மேரி மிஸ், சரி. அவங்க

0: சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க?
1: அவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்க லெசன் நடத்துறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க எங்கள் கிளாஸ் டீச்சர், அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெய் மேடம் மிஸ்.
0: ஓஹோ, கிளாஸ் டீச்சர். சரி, அவங்க சப்ஜெக்டில் நீங்கள் வந்து டாப்பரா?
1: டாப்பர்னு சொல்ல முடியாது, 50 அபவ் வாங்கிடுறேன்.
0: 50 அபவ் கன்ஃபார்ம் அப்படின்ட்டீங்க. சரி, உங்களோட ஆம்பிஷன் என்ன? பெரிய பொண்ணானதும் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை.
0: டாக்டர், சூப்பர். ரொம்ப பெரிய ஆம்பிஷன் வச்சுருக்கீங்க. அதனால தான் என்னவோ சயின்ஸ் சப்ஜெக்டிவ் மிஸ்ஸையும் பிடிச்சி போச்சோ. ஓகே, சரி, மிஸ் கிட்ட எனக்காவது சொல்லியிருக்கீங்களா, மேம் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் தான் ஆசை அப்படின்லாம்? மிஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா?
1: அக்கா வந்து சின்ன வயசுலேருந்து டிராயிங் பண்ணுவாங்க, அவங்க கூட வந்து கற்றுக்கிட்டு நானும் டிராயிங் பண்ணியிருக்கேன்.
0: டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. சரி, ஓகே. அப்போ இந்த கிளாஸ் ரூம் போர்டெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறது, அழகழகாக வந்து கிளாஸ் நேமு, ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ப்ரெசன்ட் அப்படின்னு எழுதி போடுறது, இதெல்லாம் எழுதியிருக்கீங்களா கிளாஸில்?
1: ஆ, பண்ணியிருக்கேன் அக்கா. எங்கள் கிளாஸ் ரூம் போர்டில் டிசைன் பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்.
0: ஓஹோ, அப்படின்னா எல்லாருமே அசைன்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் நேம் எழுதணுன்னா அழகழகாக எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்துருவாங்களே, உங்களுக்கு எப்படி இந்த டைம்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க?
1: அது சில டைம் அக்காட்ட சொன்னால் கூட அக்காவும் வரைஞ்சி தந்துடுவாங்க. அந்த மாதிரி தான், ஏதோ டைம் இருந்தால் வரையணும். மிஸ் வந்து கேட்டாலே எல்லாம் என் பேர் தான் சொல்லுவாங்க, டிராயிங் இவக்கிட்ட கொடுங்க மிஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க.
0: ஓஹோ, அந்த அளவுக்கு ஃபேமஸ் போல சஞ்சனா ஸ்கூலில். சரி, ஓகே, நீங்கள் டிராயிங்க்கு தனியாக கிளாஸ்லாம் போகிறீங்களா?
1: அக்கா சொல்லி தருவாங்க, அவ்வளோதான்.
0: ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை என்ன செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எப்படி ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேட்டி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கக்கூடிய கேரட் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோ மதியம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம் இல்லையா, சோ அப்ப பட்டு பட்டுன்னு இந்த கேரட்டை எடுத்து சீவி போட்டு சாதத்தை கிளறி கொடுத்தா இந்த ஹெல்த்தியான கேரட் சாதம் ரெடி ஆயிடும். அந்த டிஷ்ஷை எப்படி ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யறது அப்படிங்கறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், சாதம் வடிச்சது ஒரு கப்பு, அடுத்ததா கேரட் துருவினது ஒரு கப்பு, முட்டை தேவைன்னா எடுத்துக்கலாம். சோ முட்டையை இது கூட ஆட் பண்ணாலும் ஹெல்த் பெனிஃபிட் பயங்கர ஜாஸ்தி ஆயிடும். தேவைன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுறலாம். அடுத்ததா வெங்காயம் ஒன்று நறுக்குனது, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை உளுத்தம் பருப்பு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக அது கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வேணும்னா முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை சேர்த்து நல்லா வந்து முட்டை ஃப்ரை ஆனதும் அது கூடவே நம்ம கேரட்டையும் துருவி வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ அது கூட சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி நல்லா கிளறி தேவையான அளவு உப்பு மிளகுத்தூளும் சேர்த்து லைட்டாக காரத்துக்கு பச்சை மிளகாவை அப்படியே கொஞ்சோண்டு நடுவில் ஒரு கீரல் மட்டும் போட்டு சேர்த்தோம்னா சூப்பரான இந்த கேரட் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக காரம் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. நம்ம பெரியவங்களுக்கு காரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு டிஷ்னாலும் காரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு பழக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு காரத்தை கம்மியாக தான் கொடுக்கணும். அதனால் எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு அவ்வளோ சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரட்டில் ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் முட்டை இதில் நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா ப்ரோட்டீன் புரத சத்துமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி
1: முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்களோட ரொட்டீன் ஹேபிட்ஸ் மற்றும் இந்த டிசிப்ளின்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த டிசிப்ளினை குழந்தைங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லலாம் மேம்?
2: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். வீடுனா எப்படி இருக்கணும், ஸ்கூலுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். யாராவது தெரியாத நபர்கிட்ட எப்படி பேசக்கூடாது, யாராவது எதாவது நம்மளை சொன்னால் உடனே பேரண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும், இதெல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்லேயே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கெட்ட செயல்லையும், ஒவ்வொரு அவள் பார்க்கக்கூடிய செயல்லையும் பாசிட்டிவாக எடுத்து அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் மெயினாக கண்டிப்பாக ஸ்கூலில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பார்க்குற பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அதாவது எவ்ரி திங் வி ஹாவ் டு சி பாசிட்டிவ்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை டென்ஷன் இது எதுவுமே லைஃப்பில் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே சஞ்சனா கூட பேசிடலாம். சஞ்சனா, டிராயிங்லாம் அக்கா தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க?
3: அக்கா இப்போ ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க.
1: ஓஹோ, வேலைக்கு போயிட்டு அக்கா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி தராங்களா?
3: அக்கா
1: சூப்பர். சரி, அக்காவுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டி மெசேஜ் நம்ம சோனா எஃப்எம் மூலமா நீ வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ரியலியா அக்கா இவ்வளோ சொல்லி தராங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலையா அக்காவுக்கு?
3: தேங்க்யூ ஃபார் எனக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எனக்கு ஏதாவது கற்றுத்தரத்துக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: ஸோ ஸ்வீட், அக்காவுக்கு ஒரு அழகான மெசேஜை வந்து எஃப்எம் மூலமா நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக அக்கா கிட்டேயும் நேரில் போய் ஒரு தாட்டி சொல்லிவிடுங்க, அக்கா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
1: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாட்டு அண்ட் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நிறைய குழந்தைகளோட பேசலாம். இன்னும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள், நிறைய ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து பாய் பாய் சொல்கிறேன், மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான வணக்கம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக்ல உங்க கூட ஜாலியா பேசிட்டேன், நீங்க ஓட் பண்ண பாட்டெல்லாம் போட்டு காட்ட வந்துட்டேன். வழக்கம் போல இந்த வாரமும் வந்து 10 பாட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த 10 பாட்டுமே சூப்பரான பாட்டா நீங்க ஓட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த வாரம் மட்டும் ஒரே ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு ரெண்டு முறை வந்து வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ரெண்டு பாடலையுமே நீங்க ஓட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கு முன்னாடியும் நம்ம டாப் 10 மியூசிக்கில் நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஒரே ஆர்டிஸ்டோட பாட்டு டாப் 10 மியூசிக்கில் ரெண்டு முறை கேட்க போகிறோம் அப்படிங்கிறது நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துலையும் 9th இடத்துலையும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன மாதம் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்போ அப்பப்போ மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி இதமாக வந்து V2 மீடியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய லோக பத்மநாபன் இசையில் இருக்கக்கூடிய கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான பாட்டு மக்களே. நம்ம வந்து ஒரு தத்துவ பாட்டை இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ ஒரு ஃபன்னாக சூப்பரான வரிகள் போட்டு அருமையாக கொடுக்க முடியும்னா அது இவரால் தான் கொடுக்க முடியும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9th இடத்துல மேட்டூர் வட்டம் அயம்புதூர்லேருந்து கலை செல்வியாக்கா ஓட் பண்ண சாந்தகுமாரோட விழிகள் மூடி கொண்டு அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. டூயட் வாய்ஸில் வந்திருக்க இந்த பாடல் கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். இதில் ஃபீமேல் வாய்ஸ் பெண் குரல் வந்து அக்ஷயா வரதராஜன் பாடியிருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பரா பாடியிருப்பாங்க. இந்த ரெண்டு பாட்டுமே இப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 10
2: சோன் மிட்டாய் சோகபே.
3: ஓகே வாசி மாமே.
2: நேரடி டேய் போடா

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.

0: மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: Top 10 Music Number 9.

0: எட்டு பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அந்த எட்டு பாட்டு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க சோனா எஃப்எம் கேக்குறப்ப ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுக்கும் ஓட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கால் பண்ணணும் 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணி அந்த பாட்டோட பெயர், உங்களோட பெயர், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னா மட்டும் போதும், அந்த பாட்டை டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில எட்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில எட்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மணிமாறன் இசையில வந்திருக்கக்கூடிய சண்டாலா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்று இருக்கு. நம்ம மாணிக்கமன்னா, மங்களபுரத்துல இருந்து மாணிக்கமன்னா இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இந்த பாட்டை வந்து அப்பப்ப கேட்கறப்பெல்லாம் வந்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்வாரு. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் எட்டாவது இடத்துல பிடிச்சிருக்கு. இதுல பெண் குரல் தான் வரும், சூப்பரா இருக்கும், ஒரு வில்லேஜ் ஃபோக் ஸ்டைல்ல பண்ணியிருப்பாரு மணிமாறன். இது ஒரு காதல் பாடல், அற்புதமான ஒரு வரிகள் எழுதி சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த பாடலை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில ஏழாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அச்சு இருக்கார்ல, அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதாகப்பட்டியிலிருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அச்சுவோட குரல் பத்தி சொல்லவே வேண்டியது இல்லை. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு ரெண்டு பாட்டு இடம்பெற்றிருக்குன்னு சொன்னல, அந்த அச்சுவோட பாட்டு தான் தேஜாவு அப்படிங்கிற பாடல். இந்த வார டாப் 10 மியூசிக் ஏழாவது இடத்து பிடிச்சிருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும், ஒரு துள்ளலான இசையில அருமையான வரிகள் போட்டு செமையா பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த பாட்டு ரெண்டு பாட்டுமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: Music number 8.

0: 7.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். நீங்கள் ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். 4 பாட்டு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 பாட்டு தான் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. அந்த 6 பாட்டு என்னென்னு டக்குன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிடுறேன். இப்போ நீங்கள் வந்து அடுத்த 2 பாட்டு என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல இப்போரான பாட்டு பண்ணியிருப்பார் சேலம் ஸ்ரீனிவாசன். இந்த பாடல் பெயர் உடல் நெசவு. நெசவுக்காக ஒரு பாடல் அப்படிங்கிறதுனா இந்த பாட்டு தான் சொல்லணும். நெசவை வச்சு ஒரு காதல் பாட்டு பண்ணியிருப்பாரு. இப்போ நாமெலாம் காதல் பாட்டு கேட்டிருப்போம். அந்த நிலாவை வச்சு வர்ணிச்சிருப்பாங்க, பூக்களை வச்சு வர்ணிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த அதை வச்சு வர்ணிச்சிருக்கக்கூடிய காதல் பாடலை தாண்டி ஒரு நெசவு தொழிலை வச்சு அழகாக வர்ணிச்சிருப்பாரு சேலம் ஸ்ரீனிவாசன். சூப்பரான பாட்டு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் 50 கலைசெல்வி அக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைக்கலண்ணா அப்படிங்கிற வரிகள் கொண்ட ஒரு அற்புதமான பாடல் தான் அது. நாம் நிறைய தத்துவ பாட்டு கேட்டிருப்போம். நம்ம வானொலியிலேயே கூலாயிரு நண்பா அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனல் சாங் தான். ஆனால் அதுலேயும் நிறையா கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைக்கணும்னா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இது ஒரு செய்ய வேண்டும் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் கொண்ட ஒரு பாட்டு. எது எதுக்கெலாம் நம்ம வந்து பரிகாரம் செய்யணும், அதை வழக்கமாக ஆன்மீகம் ஜோசியம் அது கூட வந்து லிங்க் பண்ணாமல் அது கூட சேர்த்து சொல்லாமல் இதை வந்து தனியாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எது எதுக்கெலாம் நம்ம வந்து நமக்கு நாமளே பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வரிகள் கொண்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய இசை இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப தாம் தூமுன்லாம் போடாமல் சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நல்லா அந்த வரிகள் புரிகிற அளவுக்கு தான் இதில் வந்து இசைக்கருவிகளே வாசிச்சிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வர குரலும் சூப்பராக இருக்கும். இந்த ஆசைப்பட்ட அத்தனையும் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த 2 பாட்டும் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: காருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திருவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாக்கர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். அந்த 4 பாட்டில் 4வது பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? தமிழ் நேசனோட அழகு தமிழே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அந்த பாட்டை பற்றி சொல்கிறத விட தமிழ் நேசனை பற்றி சொல்லிடலாம். தமிழ் நேசனோட கொடிவேலி கொண்ட அந்த மாதிரி நிறையா பாடல் வந்து ரொம்ப சூப்பரான பாட்டாக இருக்கும். அதில் ரொம்ப தனித்துவமான விஷயம் என்னன்னா தமிழ் நேசனோட குரல். அவர் பண்ணுற பாட்டும் சரி அவரோட குரலும் சரி ரொம்ப தனித்துவமாக இருக்கும். நம்ம எஃப்எம்ல கேட்குற மற்ற பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் ரொம்பவே தனித்துவமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் வரிகளை மட்டும்தான் கொண்டு எழுத்துவார். தமிழ் நேசன் பேர் வச்சதுனாலே வேணுமோ இந்த அழகு தமிழ் அப்படிங்கிற பாடலும் அவ்வளோ அருமையாக இருக்கும், அருமையாக பாடியிருப்பார். இந்த பாடலை அழகையும் தமிழையும் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பார். இந்த பாட்டை பற்றி சொல்லலாம், இதை கேட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். இந்த அழகு தமிழ் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் சோனா எஃப்எம்ல கேட்குற பாடல்களுக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டு ஓட் பண்ணலாம். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வசி பண்ண சூப்பரான பாட்டு உயிரே அப்படிங்கிற பாடல். ஒரு மெலடியான பாட்டு மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும். வசியோட காதல் ரிங்காராம் அப்படிங்கிற பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு. அதுக்கு அடுத்த பாட்டு இந்த பாட்டு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பாட்டை தான் சொல்லுவேன். சூப்பராக பாடியிருப்பார். அதில் வர வரிகளும் சரி அவரோட குரலும் சரி மெலடியாக இருக்கும், கேட்கறதுக்கே இதமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த 2 பாட்டு வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன்.
2: Top 10 Music Number 4.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8 பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து உங்களுக்காக ரெண்டு பாட்டு தான் காத்துக்கிட்டே இருக்கு. அந்த ரெண்டு பாட்டில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவா. லெனிக்ஸ், விஜய் அண்ணாமலை இவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாட்டுனா அதுதான் வந்து நினைவுகளே அப்படிங்கிற பாடல். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மக்களே. இதில் வர டயலாக் ஸ்டார்டிங்லேயே பாட்டே வந்து டயலாகோட தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து இதில் ரேப்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக செட்டாக இருந்தால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு பாட்டை நினைவு கூறுவதற்காகவே இந்த நினைவுகளே அப்படிங்கிற பாடல் லெனிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு சாமியான பாட்டு, கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். துள்ளலான ஒரு இசையெல்லாம் அருமையாக கொடுத்துருப்பாரு. லெனிக்ஸோட நம்ம நிறைய பாடல் கேட்டிருப்போம், முக்கியமாக நிறைய காதல் பாடல்கள்லாம் கேட்டிருப்போம். அதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தனித்துவமான பாட்டுனா இந்த நினைவுகளே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன ஓட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அச்சு பண்ண ஒத்த ரூபா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ஒத்த ரூபா பாட்டு ஃபஸ்ட்டு டைம் கேட்குறப்ப ஒன்றும் பெருசாக இதில் வந்து எனக்கு ஈர்ப்பு இல்லை. ஆனால் இந்த பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு இந்த பாடலில் இருக்க இந்த வரிகள்லாம் வந்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவ்வளோ வந்து இந்த பாட்டுக்குள்ள நான் மூழ்கி

0: அப்படின்னு கூட சொல்லலாம். குத்துப்பாட்டு மாதிரியே இருக்கும். அச்சுவோட குரல் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பார். நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து செமையான ஒரு லிரிக் எழுதி அந்த பாட்டு இவரோட குரலில் இந்த பாட்டை கேட்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு தான் இந்த வர டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இன்றைக்கி டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் ஓட் பண்ண 10 பாட்டுமே கேட்டு முடிச்சிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வாரம் வாரம் ஓட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எப்படி ஓட் பண்ணுறது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ இந்த பாட்டோட பெயர், இந்த ஊர்லேருந்து நான் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அந்த பாடலும் டாப் டென் மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் டென் மியூசிக். நன்றி மக்களே.
1: டாப் டென் மியூசிக் நம்பர் 2.
2: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, பொதுவாவே நம்ம படிச்சு முடிச்சோம், வேலைக்கு போனோம், ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை செஞ்சோம், நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா இங்க ஒருத்தர் பிஇ படிச்சு முடிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போகணும், அந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்காம அவங்க தாத்தா பாட்டி அப்பா இவங்க எல்லாருமே வழி வழியா செஞ்ச விவசாயத்தை தான் நாமளுமே செய்யணும், அதை வந்து நம்ம பாதியிலே விடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு விவசாயத்தை கைவிட்ட கூடாது, அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஆசையோடும் ஒரு முக்கிய எண்ணத்தோடும் அவரோட விவசாயத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சாங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கரும்பாலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாறு மூலியமாவே நாட்டு சர்க்கரை தயாரிச்சாங்க. அதுக்கு வந்து தித்திப்பு அப்படின்ற பேருமே வச்சிருக்காங்க. பேரை கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல நேயர்களே. அப்படிப்பட்ட தித்திப்பு நாட்டு சர்க்கரையோட உரிமையாளர் கோகுல் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். அவரு எப்படி வந்து இந்த தித்திப்பு நிறுவனம் ஆரம்பிச்சாரு, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கறீங்களா?
2: கோகுல் சதாசிவம் அப்பா பேரு. நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் கருப்பூர் ஊரில் செங்கரடு கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு விவசாயி, நம்ம முக்கிய தொழிலே கரும்பு விவசாயம் தான். ஆலையாக, கரும்பு ஆலையாக வச்சு நம்ம அது மதிப்பு கூட்டாக மாற்றி சந்தையில் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலரான வேலை இது தான்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது தித்திப்பு அப்படின்ற பிராண்டை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு எதனால் உங்களுக்கு தோணுச்சு?
2: எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மரோட பசங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடுத்த எல்லாம் படித்து வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க எந்த ஃபார்மிங்குமே ஆள் ரொம்ப குறைவா இருக்கு. அதுல இருக்கிற வெறும் தோப்பா வைக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படும் போது எங்க அப்பா தாத்தால இருந்து நாங்க கரும்பு விவசாயம் தான் முக்கியமா பண்ணோம். அதனால இதுக்கு அப்புறம் இந்த இதை வந்து இன்னும் சுத்தமா கொடுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல நிறைய கலப்படம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப அப்பையில இருந்தே மக்களுக்கு வந்து நம்ம செய்யறத வந்து எந்த அளவுக்கு நம்ம பியூரா கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்தது. அதனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது தாத்தா பாட்டி அப்பா எல்லாருமே தலைமுறை தலைமுறையா பண்ண இந்த விவசாயத்தை விடவே கூடாது, அதுமே ரொம்பவே தூய்மையா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில தான் இந்த விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து தித்திப்பு, இந்த பேரே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, எதனால இந்த பேரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
2: மேடம், இது வந்து பார்த்தீங்கன்னா தித்திப்புன்ற பேர் வந்து ஒரு பொருளோட தரத்துக்கான ஒரு அங்கீகாரம். தமிழில் இன்னும் இனிப்பை அழகாக சொல்லலாம்னா தித்திப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தரமும் நம்ம கொடுக்கறதுனால பாரம்பரியமும் அந்த தரத்தை பியூராக ஒரிஜினலாக கொடுக்கும்போது அந்த தித்திப்பு சுவையை நம்ம உணரலாம். ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேடம், இனிப்பாக இருக்குன்னு தாண்டி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த வேர்டை நம்ம வச்சிருக்கோம் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார். நம்ம ரொம்பவே தூய்மையான விஷயத்தை கொடுக்கும் போது அந்த தித்திப்பு அப்படின்றது தான் வெளிவரும், அதை தான் நம்ம சுவைக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த பேரை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் சார், அவங்க எப்படி இந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது மூலமா அவங்க தித்திப்பு பிராண்ட்ல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

ஆர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

0: இன்று June 7 உலக உணவு பாதுகாப்பு தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டே அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் June 7 அன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. பாதுகாப்பற்ற உணவுகளால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பண்ணையிலிருந்து மேசை வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பான உணவை கையாள்றத உறுதி செய்யறதுக்கான ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே கேட்கலாம், இதுக்கான நோக்கம் வந்து என்னவாதான் இருக்கும்? உணவுனால ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, இது ரெண்டுமே இதனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப 2018 ஐநா பொதுச்சபை மற்றும் உலக சுகாதார நிறுவனம் உணவு மற்றும் விவசாய அமைப்பு இணைஞ்சு இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் கெட்டு போன பாதுகாப்பு

ாங்க அதுலயும் பாவம் 5 வயசுக்கு உட்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆசை ஆசையா வாங்கி சாப்பிடுற சாப்பாடு நம்ம உயிரை காக்கணுமே தவிர நம்ம உயிரை எடுக்க கூடாது இல்லையா? சாப்பாட்டுல கிருமிகளும் நச்சுகளும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் ஐநா சபை இந்த நாள அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்ல விக்கிற சாப்பாடு மட்டும் இல்லங்க, நாம வீட்டுல சமைக்கிற சாப்பாடு காய்கறிகள் பழங்கள் வாங்குறப்படாது சமைச்ச சாப்பாட்டை ஈ மொய்க்காம மூடி வைக்கணும். பச்சையா இருக்கிற கறி மீனை சமைச்ச சாப்பாட்டோட சேர்த்து வைக்காதீங்க. கைய நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தட்டுல கை வைங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, ஆனா நாம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அதுவே விஷமா மாறிடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சபதம் நம்ம எடுப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவை மட்டும் நம்ம சாப்பிடலாம். என்னங்க இவ்வளவு நேரமா சொன்ன தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும். சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்களும் வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்துல இந்த தகவலை உங்க கூட பகிர்ந்து எனக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி விவசாயத்தை விடாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பிஇ முடிச்சுட்டு இன்னமும் இந்த விவசாயத்துக்காக போராடுறாரு, அதுல இருந்து அவரோட பிராண்டை எப்படி எல்லாம் அவர் சூஸ் பண்ணி ஆரம்பிச்சாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் வாங்க. சார், அடுத்து வந்து இந்த நாட்டு சக்கரையை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: எப்பவுமே அப்போலாம் வெள்ளை சக்கரை இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல வந்து செக்கில் இழுத்து கரும்பு பாலை வச்சு காய்ச்சி நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு நிறைய தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா பிளீச் பண்ணி வெள்ளை சக்கரை தயாரிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இன்னமும் நிறைய தேடல்கள் இருக்கும்போது இருக்கு, பியூரா வேணும், ஆர்கானிக்கா வேணும் அப்படின்ற மக்களோட தேடலும் நமக்கு பியூரா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கு.
1: சூப்பர் சார். அதாவது எவ்வளோ செயற்கையான விஷயங்கள் வந்தாலும் இயற்கையான விஷயத்தை தேடுற மக்களுமே இங்கே இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, அதை தான் நாங்கள் மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கும் போதே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது சார். சார், அடுத்து வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க?
2: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோபிநாத் சார் தான். ஏன்னா அவர் வந்து நீ உனக்கு பிடிச்ச தொழிலை செய், உனக்கு மன திருப்தியான தொழிலை செய், அதுதான் வாழ்வியல், அதுதான் உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி நான் காலேஜ் முடித்தோன்னே கொஞ்சம் ஒரு 1 இயர் 1.5 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அடிக்கடிக்கு தோணிட்டே இருக்கு, எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம விவசாயம் தான் பார்க்கணும். அதாவது விவசாயம் பார்த்தாலும் நம்ம ஒரு நல்ல வளர்ந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல மதிப்பு கூட்டா மாத்தி ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மள ஒரு பின்னாடி வர சந்ததியருக்கு நம்ம பயப்படாத ஒரு முன்மாதிரியான ஒரு வச்சுப்பாங்க நம்மளைய. இல்லை இவன் வந்தான் பண்ணான் பெருசா ஒன்றும் பண்ணலை அப்படின்ற போது நம்மளால பண்ண முடியாது. அதனால நான் அவர் சொன்ன வார்த்தையை உள்வாங்கி அதுபடிதான் நான் இயங்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சார், உங்களோட இன்ஸ்பிரேஷனே கோபிநாத் சார் அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்குமே அவரோட ஸ்பீச் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அவர் நிறைய அர்த்தமுள்ள விஷயங்களையுமே பேசுவாரு. அதுல இருந்துதான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களோட ஜென்ரேஷனும் உங்களை பத்தி பெருமையா பேசணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையை மக்கள் அதிகமா பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: வெள்ளை சர்க்கரையோட முக்கியமா என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளீச் பண்றதுக்காக அதான் இந்த கலருக்காக இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி நம்ம ஒரு கரும்பு சாறு ஜூஸ் கடையில் பிழிஞ்சு எடுக்கிறாங்களோ அதை அப்படியே காய்ச்சி எடுத்து ஊற்றுனா வரும். இதுதான் நேச்சுரலான சர்க்கரை. இதுக்காக நம்ம வந்து எனக்கு கலர் கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வரணும், இன்னொரு டேஸ்ட் வரணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. மண்ணோட தரம், சுவை, அந்த தண்ணியோட இது அவ்வளோதான். அது நேச்சுரலாக செய்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க.
1: ஓகே ஓகே சார், இயற்கையாக கிடைக்கிறத தான் மக்கள்

0: அதிகமா விரும்புறாங்க. அது கண்டிப்பா உண்மையும் கூட. ஏன்னா செயற்கையில நிறைய விஷயங்கள் இருக்கும், அதனால நம்மளுக்கு கெடுதலுமே வரும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து இந்த நாட்டு சர்க்கரை பிசினஸ்ல நீங்க சந்திக்கிற சவால்கள்லாம் என்னென்ன?
1: லேபர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ வேலைக்கு இவ்வளோ பேரா அப்படின்றது தான் இருக்கும். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் 9 டன் ஒட்டினா எனக்கு ஒரு டன் அதிகபட்ச சர்க்கரை கிடைக்கும், ஒரு 1000 கிலோ கிடைக்கும். 9000 கிலோ ஒட்டினா எனக்கு ஒரு 1000 கிலோ இல்லை 900 கிலோ தான் கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்யணும்னா நான் 35 பேர் நாங்கள் வேலை செய்யணும். 35 பேர் வேலை செஞ்சால் தான் அது கிடைக்கும். அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப சேலஞ்ச் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல லேபர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க லீவெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் இங்கே இப்போ ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணி எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எல்லாமே என்விரான்மெண்ட் வச்சுருக்கணும். அதனால் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன்.
0: கண்டிப்பாக சார், ஒரு தொழில் அப்படின்னு வந்துட்டாவே அதில் அந்த தொழிலாளிகள் தான் ரொம்பவே முக்கியமானவங்க. அவங்களும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாதான் அந்த தொழிலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் இவ்வளோ சவால்கள் இருக்குது, அப்படி இருந்தாலுமே அதை தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கோகுல் அவர்கள் எப்படி வந்து இந்த தித்திப்பை ஆரம்பித்தாங்க, யார் அவரோட இன்ஸ்பிரேஷன், அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை நம்ம கிட்ட பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhangaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road Junction Salem. Contact 944259260.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
2: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி விவசாயத்தை கைவிடாம தொடர்ந்து அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே செஞ்சதை இப்ப வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது மூலியமா அவங்களோட தித்திப்பு பிராண்டையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ண அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட தயாரிப்புல முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
3: எங்களோட தயாரிப்பில் முக்கியமான ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையோட ஒரிஜினலாக செய்கிறது தான். நான் வந்து பார்க்குறேன்னா கஸ்டமர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தரத்தை மட்டும் எப்போவுமே குறைச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு லாபம் குறைவோ நிறைவோ அது அதை பற்றி இருக்காது. அவங்க திரும்ப திரும்பி நல்லா இருக்கு அதை மெயின்டைன் பண்ணுங்க, என்ன நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் ஓடலாம், என்ன நல்லா பண்ணலாம்னு தோணும்.
2: ஓகே ஓகே சார், இந்த காலத்துலேயும் தரமான பொருளை நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் உங்களோட ஸ்பெஷல் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பர் சொன்னீங்க சார். அடுத்து வந்து தரமான நாட்டு சர்க்கரை அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்
3: மேடம்? அது எப்படின்னா, ஒன்று வந்து லேப் ரிப்போர்ட்ல பியூரா பார்க்கணும்னா அந்த சுக்ரோஸ் லெவல் என்னன்னு பார்த்தா கண்டுபிடிக்கலாம்.
2: ஓகே ஓகே சார், அடுத்தது வெள்ளை சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கு?
3: வெள்ளை சர்க்கரைக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வாயில போட்டீங்கன்னா இனிப்பு மட்டும்தான் இருக்கும், எது கூட வேணா சேர்ந்துடும், இனிப்பு மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குலாப் ஜாமா செஞ்சால் குலாப் ஜாமா தெரியும், ஜிலேபியாக தெரிஞ்சால் ஜிலேபி உள்ளே போய் சேர்ந்துக்கும், யார் கூட மிங்கிள் ஆகிக்கும். ஆனால் நாட்டு சர்க்கரை மிங்கிள் ஆகாது, என்ன பண்ணாலும் அது ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், அது ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். என் பாகு ஸ்மெல்னு சொல்லுவோம், வெள்ளம் பாகு ஸ்மெல், வெள்ளம் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மிக்சிங்கில் வந்து அது சேம் அதே தான் இருக்கும், இது அதிகமாக இருக்கும், பாகு தன்மை ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். வயலில் போட்டோன்னு இனிப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இனிப்பாக இருக்கும், திகட்டுற மாதிரி. ஒரிஜினலாக நாட்டு சர்க்கரை என்ன மாதிரி இருக்குன்னா இனிப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், பாகு டேஸ்ட் வந்து நிறையா அதிகமாக இருக்கும்.
2: நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி தான் சார் எனக்கே புரியும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் இப்போதான் தெரிஞ்சிருக்கும். சார், அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு?
3: பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து உடம்பு இருக்கிற கழிவுலாம் வெளியெடுக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், அயன் மாதிரி ஓன சத்துக்கள்லாம் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது.
2: ஒரு நாட்டு சர்க்கரையில் இவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி தான் சார் எனக்கே புரியுது. சார், அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையை எந்தெந்த மாதிரியான உணவு வகைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா?
3: சில பாரம்பரிய ஃபுட்ஸ்லாம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கோழி சாப்பிட்லாம், அப்புறமா அதிரசம் சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரையில், வெள்ளை சர்க்கரை போடாமல் தேங்காய் பர்ஃபி, அப்புறம் தேங்காய் பண்ணு, கோதுமை தேங்காய் பண்ணுலாம் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ப்ரௌனி பண்ணுறாங்க, கேக் பண்ணுறாங்க.
2: நாட்டு சர்க்கரையில் ப்ரௌனியா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சார். ஆனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே டேஸ்ட் பண்ணோம். நாட்டு சர்க்கரையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் நாட்டு சர்க்கரையில் என்னென்ன பயன்கள் இருக்குது, அது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாரு. இனிமே நானுமே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தலான் இருக்கேன். நீங்களுமே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி நிறைய நன்மைகளை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நானுமே விரும்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம்ம

0: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி இந்த நாட்டு சர்க்கரை பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, எப்படி அதை நேச்சுரலா குடுக்கறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
1: சார். நீங்க இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்றீங்க, உங்க பிசினஸையும் பார்த்துக்கிட்டு உங்களோட குடும்பத்தையும் எப்படிலாம் நீங்க மேனேஜ் பண்றீங்க?
2: ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நம்ம எது கூட நேரம் அதிகமாக ஒதுக்குறோமோ அது நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தொழில் பண்ணுற எல்லாத்துக்கும் அதுதான் உண்மை. இப்போ நம்ம நேரம் வந்து தொழில் கூட அதிகமாக பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. பேலன்சிங்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ரொம்ப தாண்டறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாக்ரிஃபை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக அடுத்த ஸ்டேஜ் போக முடியும்.
1: ஓகே ஓகே சார். அதாவது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், பட் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஒரு அடி மேலே பார்க்குறீங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து உங்களோட கஸ்டமர் கிட்டேருந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் வரும், கஸ்டமரை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க சார்?
2: இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நாங்கள் ஒரு கொடுக்குற கிஃப்டே வந்து அவங்களோட மெமோரிஸ் தான். மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நாங்கள் கொடுக்குறோம், அழகான இனிமையான அனுபவத்தை கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தவொடனே கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க கொடுத்துருவோம். ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது ஒரு லிட்டர் ஜூஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எவ்ரி கஸ்டமர் யாராக இருந்தாலும், நம்ம கிராமத்துக்கு வராங்க, நம்ம ஃபார்முக்கு வராங்க, நம்ம ஆலைக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு குக் கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக இந்த சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுப்போம். ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் அந்த பதம் வரும்போது ஜவு மிட்டாய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவு மிட்டாய் வந்து நீங்கள் சின்ன வயசில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போலாம் கிடைக்கிறது. அதை எடுத்து பார்த்தா அந்த ஜவ்வோட இழுத்தாலே ஜவ் மாதிரி வரும், அதுதான் சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும், அதை ரொம்ப எல்லோரும் விரும்பி குழந்தைங்களாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா பியூராக பண்ணும்போது அந்த பாகு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால் அந்த டேஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வரவங்களுக்கு இப்போ இந்த கலர் நிலக்கடலை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரீயாகவே பாகு ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா நமக்கு எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் பார்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமா கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பண்ணி நாமளே பீஸ் கட் பண்ணி நாமளே கொடுத்துருவோம். பருப்பு வறுத்தக்கல் எடுத்துகிட்டு வந்தால் நாமளே பாகு ஊற்றி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற ஃபீட்பேக் நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும்.
1: சூப்பர் சார். இந்த மாதிரி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறத நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குது. சார், அடுத்து வந்து இப்போ இருக்க சோசியல் மீடியா உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: சோசியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ எங்களுக்கு வந்து லைவ்ல இருந்துகிட்ட 1000 பேர் நான் பார்த்து பேச முடியாது. ஆனால் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா சோசியல் மீடியாவில் 1000 பேர் பார்த்துட்டு பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க, தம்பி அதெல்லாம் பண்ணுறீங்க போல இருக்குது, இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா அவங்க அவ்வளோ பேருக்கு நம்ம ரீச் பண்ணிடுவோம், நமக்கு நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஈஸியாக. இன்னொன்று இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, ஆனால் சோசியல் மீடியாக்குள்ளே போனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஹால்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஈஸியாக பார்ப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இன்னும் நம்ம டேலண்ட்டாக சோசியல் மீடியாவுக்கான டைமும் மணியும் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா க்ரோத் வந்து நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
1: ஓகே ஓகே சார். சோசியல் மீடியா உங்களோட பிஸ்னஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நல்லா புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் அவங்களோட தித்திப்பு பிஸ்னஸில் இருக்க நாட்டு சர்க்கரையை எப்படிலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க, அது எதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது, சோசியல் மீடியா இவங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டு வாங்க நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தித்திப்பு நாட்டு சர்க்கரை பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டாரு, இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட நாட்டு சர்க்கரைய எப்படிலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க, எந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க சார்?
2: அதாவது நம்ம முக்கியமா விவசாயம் பண்றது, எந்த அளவுக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்றது முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு எளிமையா கிடைக்கிற அளவுக்கு நம்ம வாய்ப்பு வச்சுருக்கணும், வாய்ப்பு அமைச்சிருக்கணும். நம்மளோட சேவைகள் அந்தளவுக்கு இருந்தால் தான், மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அவங்க வந்து எளிமையாக வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட போக்குவரத்தும் நம்மளோட சேவையும் அவங்களுக்கு இருக்கணும். எங்களோட தித்திப்பு நாட்டு சர்க்கரையோட முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா, வெற்றியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 1 கிலோனாலும் 8 வருஷமாக சேலம் ஃபுல்லாக ஹோம் டெலிவரி தான் ஃபுல்லாக. ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது, கம்மியான ஆர்டர் கொடுக்கும்போது. நாம் நாளுக்கு நாள் நம்ம வளர வளர நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க கிடைக்க நமக்கு இது ரொம்ப பெரிய பலமாகவே மாறும். நேரடியாக நம்ம கஸ்டமர்கிட்ட விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நமக்கு கிடைக்குது.
1: ஓகே ஓகே சார், மக்களுக்கு வந்து எளிமையாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும் உங்களுக்கு.

0: இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க?
1: எப்பவுமே கஷ்டன்றது நார்மலான விஷயம், அதை பெருசா பார்க்கவே கூடாது. அதை பெருசா பாக்குறதெல்லாம் ஸ்டார்டிங்ல முடிஞ்சிருச்சு. நமக்கு எப்பவுமே கஷ்டம் வரும், அது என்ன பெருசா கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கேன், அது எப்பவுமே காமனா தான் இருக்கும், பொதுவான விஷயம்.
0: சூப்பர் சார். அதாவது என்ன கஷ்டம் வந்தாலுமே அதை நம்ம பெருசா நினைக்காம அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து வீட்டில இருந்தே இந்த விவசாயத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்?
1: இன்னைக்கு வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் இளைஞர்களோ வீட்டில் இருக்கவங்களோ நினைக்கிறது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடி தோட்டமோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப். உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பான ஒர்க்கு, நீங்கள் ஒரு சின்ன காய் போட்டு அதில் வச்சு வித வச்சு வர வச்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம கூட இருக்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து சொல்லி பாருங்க, செஞ்சு காட்டுங்க. அது பண்ணாலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஒவ்வொன்றும் ஐடியா. ஏன்னா ஒரு எதை தேடல் எது நோக்கி இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு தானாகவே அது அதை பற்றியான சிந்தனை அந்த மனிதர்கள் மட்டும் அந்த பேச்சு மட்டும்தான் பேசுவீங்க, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்.
0: ஓகே ஓகே சார். வீட்டில இருந்தே நம்ம எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா விவசாயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஓகே சார், அடுத்து இப்போ விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது கரும்பு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விவசாயம் ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் விவசாயமே பார்க்குறாரு, ஏழு ஏக்கர் அவரே தான் பார்த்துக்கிறாரு. அது முக்கியமாக என்னென்னா, கவர்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, சப்சிடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வட்டி இல்லாத நமக்கு முதல் போட்டு நான் விவசாயம் பண்ணிவிட்டு அதில் லாபத்தை எடுத்துகிட்டு அந்த அசலை கட்டிடலாம். அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்கீம்.
0: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் அவங்களோட தித்திப்பு பிஸ்னஸை பற்றி சில விஷயங்களை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: நம்முடைய பூமியை பாதுகாக்கவும் வறுமை பசி இல்லாத சமத்துவமான உலகத்தை உருவாக்கவும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 17 இலக்குகள் தான் நம்முடைய நாட்டில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு உதவியா இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில அவங்களோட இணைஞ்சு பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்றாங்க அப்படின்னா 2015 ஆண்டு ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 15 வருடத்துல வந்து ஒவ்வொரு நாடுமே வந்து அவங்களுடைய இலக்குகள் அந்த 17 இலக்குகள் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும் அப்படின்னு சொல்லி 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 17 முக்கிய இலக்குகளும் தான் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல இன்னைக்கு நாம எந்த எஸ்டிஜி பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வதா இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கையை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நமக்கு தேவையான வளங்களை நாம பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம நாம அடுத்த தலைமுறைக்கும் இந்த பூமியை வாழ தங்கு

இடமா அவங்களுக்கு கொடுக்கிறது தான் வந்து நம்மளுடைய இலக்கா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஒவ்வொன்றும் சொல்லுதுன்னு சொல்லலாம். காலநிலை நடவடிக்கை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பூமி அதிகப்படியான சூட தாங்குது இல்லையா, அதை தடுக்கிறதும் அதனால ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்ல இருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்ளவும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வந்து காலநிலை நடவடிக்கைகள் தான். சோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இருக்க ஆரம்பிக்குது. இதுல இரண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கு. அது என்ன முதலாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியை சூடாக்கும் நச்சு வாயுக்களை வந்து குறைப்பது. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்கள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இது எல்லாத்தையும் மாத்திட்டு மின்சார வாகனங்களை அப்படி இல்லைன்னா பொது போக்குவரத்து பயன்படுத்துறது மூலியமா நமக்கு வந்து இந்த நச்சு புகை எல்லாமே வந்து வராம இருக்க ஆரம்பிக்கும். அதிக மரங்களை நடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிலக்கரிக்கு பதிலாக சோலார் மின்சாரம் தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து காரணத்தை தடுக்கிறது. அடுத்தது வந்து பாதிப்புல இருந்து தற்காத்துக் கொள்றது. ஏற்கனவே மாறி இப்ப நமக்கு வந்து காலையில அதிக வெயில் அடிக்க ஆரம்பிக்குது, மாலை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மழை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலநிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அப்படின்னு தான் இது வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம். சோ இதுக்காக தான் இந்த SDG 13 இருக்கு. காலநிலை நடவடிக்கை அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மழை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சம்பந்தமே இல்லாத நாட்கள்ல மழை அப்படின்னு வர ஆரம்பிக்குது. வெயில் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மே மாதங்கள்ல ரொம்ப அதிகமா அடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்க ஆரம்பிக்குது. சோ இது எல்லாத்தையும் தடுக்கணும். இது எல்லாத்தையும் தடுத்து நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த SDG ஒரு முக்கியமான இலக்கா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதை பத்தின நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்காகவும் இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, சுதந்திர கலைஞர்களுடைய பாடல் வந்துட்டு இருக்கு. கேரடு வாங்க நேர்களே, தொடர்ந்து லிசல நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
0: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
0: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும்

கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சுட்டான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: காலநிலை மாற்றம் அப்படின்றது எங்கேயோ அண்டார்டிகாவிலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் ஊறுகிறத பற்றி பேசுறது, அது எல்லாத்தையும் தாண்டி அது நம்ம வீட்டு சமையலறையிலையும் நம்ம பர்ஸ்லையும் நேரடியாக கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அது நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்முடைய பர்ஸில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால தான் இதை பற்றி பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். நான் சின்ன வயசுல இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சித்திர வைகாசி மாதங்கள்ல தான் வந்து வெயில் அப்படின்றது அதிகமா அடிக்க ஆரம்பிக்கும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மார்கழி மாதம், தை மாதம் இந்த மாதிரியான மாதங்கள்ல தான் வந்து வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்போம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பருவநிலை அப்படின்னு மாற ஆரம்பிச்சிருச்சு. பருவநிலை மாறுது அப்படின் போது மழையுமே வந்து நமக்கு வெயில் காலத்துல மழை அப்படின்றது வர ஆரம்பிக்குது. அந்த மழையும் கூட எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பூமி மார்னிங் நேரத்துல ரொம்ப சூடாகுது, வெயில் அடிக்குது இல்லையா, அந்த வெயில் ரொம்ப சூடாகி அது வந்து இங்கிருந்து மழையை கொடுக்க ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு கெமிக்கல் மழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மழை தான் வந்து கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து திடீர்னு பெய்யக்கூடிய இந்த பருவ மழையால பல பேர் பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க, குறிப்பா விவசாயிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தக்காளியோட விலையா இருக்கட்டும், வெங்காயத்தினுடைய விளைச்சலா இருக்கட்டும், இது வந்து அதிகமா பெருகிட்டு இருக்க டைம்ல மழை அப்படின்னு ஒண்ணு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமா காய்கறிகள் வந்து சேதமாக ஆரம்பிக்குது. இதனால வந்து 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கக்கூடிய தக்காளி வந்து 150 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கக்கூடிய நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலநிலை மாற்றம் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும் போது இந்த 2017-18 காலகட்டங்கள்லாம் வந்து தண்ணீரை எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டர் வந்து போயிட்டு அங்கிருந்து சைக்கிள் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு சேர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. அந்த தண்ணீருமே கிடைக்கிறதுக்கு வந்து எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது இல்லை. ஸோ இது எல்லா ஊர்லயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தண்ணீர் அப்படின்றது வந்து நம்ம ஊர்ல கிடைக்கல அப்படின்னா ரொம்ப தூரம் போய் எடுத்துட்டு சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இதனால பெண்கள் தான் அதிக பேர் பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போது தண்ணீர் அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேல இப்பயுமே தண்ணீர் இல்லை அப்படின்னா நான் இங்க சேலம்ல இருக்கேன் அப்படின்னு போது ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு போது அதிகமா வந்து சவால்களை சந்திக்கிறது பெண்களா தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இயற்கை அதோட சமநிலையை தவறும் போது அது வெள்ளமாகவோ இல்ல வறட்சியாவோ இல்ல புயலாவோ இது மனிதர்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்க ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அவசர நடவடிக்கை அப்படின்றது எடுத்தாகணும். அதனால இதை பத்தி பேசுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் தொடர்ந்து நம்ம இந்த SDG 13 பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
6: வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் போதாக இருக்கட்டும், அரசாங்கமும் சரி இல்லை உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு போது அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து இந்த SDG 13 என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் பேச போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். முதலாவதா வந்து உலக நாடுகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமியினுடைய வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல உயராம தடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம். இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, 1.5 டிகிரிக்கு மேல வந்து செல்சியஸ் டிகிரிக்கு மேல பூமியோட ஹீட் வந்து அதிகப்படுத்த கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு ஹீட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றணுமோ அது எல்லாத்தையும் பின்பற்றதுக்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலக்கரிய எரிக்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அதிக அளவுல வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. காற்றாலை மின்சாரத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ PM மோடி அவர்களுமே வந்து சூரியகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து செயல்படுத்தி இருக்காரு. இது என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா சூரியகர் அப்படின்றது வந்து சோலார் திட்டம். சோ இந்த சோலார் திட்டத்தை வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் சைட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இல்ல வெப்சைட்டே இருக்கு, சூரியகர்.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க போய் சர்ச் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு சோலார் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது அதுல கண்டிப்பா தெரியும். சோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இப்போ எல்லாருமே வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம், அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா நமக்கு வந்து மின்சாரமும் கிடைக்க ஆரம்பிக்கும், நிலக்கரியும் நம்ம வந்து எரிக்காம இருக்க ஆரம்பிப்போம். சோ இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் அவர்களுமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பெட்ரோல் டீசல் புகையால ஏற்படக்கூடிய மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு எலக்ட்ரிக் பைக், கார் இதெல்லாமே நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். அதையுமே மானியங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம வாங்கி பயன்படுத்துறது மூலமா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதே மாதிரி இந்த பூமிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து நெகிழி பயன்பாட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல ஏற்காடு ஃபிளவர் ஷோ அப்படின்றது

நடந்திருந்தது, கண்டிப்பா கடந்த வாரம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. சோ அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட் பண்ணும்போது அவங்க எல்லாருக்காகவும் அவங்க எல்லாருக்கும் நாம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து நோ பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு தீம்ல தான் இந்த ஏற்காடு பிளவர் ஷோ வந்து நாங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். நெகிழி பைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நாமளுமே வந்து காட்டன் பேக் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். சோ எல்லாருமே வரவேற்று இருந்தாங்க. இதை எல்லாரும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், எல்லாரும் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் நம்ம சோனா எஃப்எம் சார்பா வந்து நெகிழி பைகளை எல்லாருக்கும் கொடுத்திருந்தோம். அதுக்கு நிறைய வரவேற்புகளும் கிடைச்சிருந்தது. சோ நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, கண்டிப்பா நீங்க கடைக்கு போகும்போது நெகிழி பைகளை விட்டுட்டு மறக்காம உங்க வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பேக் எடுத்துட்டு போங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. நமக்கு அவசியம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதனால இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப கடமையா மாறணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேர்களை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதெல்லாத்தையும் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்னதான் வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் காரா இருக்கட்டும் இல்ல பைக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தணும், பெட்ரோலை வந்து அதிகமா குறைக்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறமேட்டு வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும், இதுல மக்கள் அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அது என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு விஷயத்துக்காக அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும்னு நினைச்சாலும் அதை வந்து அரசாங்கத்தால் கண்டிப்பா மாற்ற முடியாது. அதுக்கு மக்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வந்து வீட்டுல ஏசி, ஆபீஸ்ல ஏசி இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம ஏசி பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா ஏசியில இருந்து வெளிவரக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அது பூமியை வந்து அதிகமா சூடாக்க ஆரம்பிக்குது. இதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. மனிதனுடைய வசதிக்காக

நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஏசிகள் ஒரு பக்கம் சூடா வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. இதனால சுற்றுச்சூழலுக்கு பலவிதமான சவால்கள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. இது மனிதனுடைய வசதியா இப்போ இருக்க காலகட்டத்தில் மாறிட்டதுனால இதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பொருளாதார சவால். எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலுமே பல பேருக்கு வசதி இல்லாத சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிக்குது. நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைக் வாங்குறோம், ஓகே இது கம்ஃபர்டபுளா இருக்குமா, இல்ல இருக்காது, அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எலக்ட்ரிக் பைக் வாங்குறதே ஒரு சிலரால முடியல அப்படின் போது எலக்ட்ரிக் கார் வாங்குறதை எப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ பொருளாதார சவால் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க ஆரம்பிக்குது. சரி நம்ம பரவாயில்ல, 30,000-40,000 வந்து நம்ம வந்து பெட்ரோல் இருக்கக்கூடிய வண்டியை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிக காஸ்ட் இருக்கக்கூடிய கார் வாங்க முடியல அப்படின்றதுக்காக பெட்ரோல் டீசல்ல ஓடக்கூடிய கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலேயே வந்து மிகப்பெரிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது மக்கள் மத்தியில. அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, வீடு, வாகனம் இது எல்லாமே அதிகமா தேவைப்பட ஆரம்பிக்குது. இதனால காடுகள் அழியக்கூடிய சூழ்நிலை, காடுகள் அழியக்கூடிய சூழ்நிலையில காடுகள் அழிஞ்சுகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான தொழிற்சாலைகளும் உருவாகிறது காரணமா வந்து பலவிதமான சவால்கள் அப்படின்றது நம்ம ஊர்ல இன்னுமே இருக்க ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. நான் ஒருத்த வந்து மாறினா இந்த உலகம் மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்க ஆரம்பிக்குது. பட் நீங்க இன்னையில இருந்து உங்களுடைய மாற்றத்தை நீங்க மாற ஆரம்பிச்சு இந்த மாற்றம் வந்து மக்கள் மத்தியில், அதாவது உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் மாறுறதுக்கான ஒரு மாற்றமா இருக்கும் நினைக்கிறேன். நான் மாறினா எல்லாரும் மாறிடுவாங்களா அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு நாம ஃபர்ஸ்ட் மாற ஆரம்பிப்போம். இது மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க மாற ஆரம்பிப்பாங்க. இதனால நம்மளுடைய நாடே மாற ஆரம்பிக்கும், இந்த உலகமே மாற ஆரம்பிக்கும். மாற்றத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். சோ இந்த மாதிரியான சவால்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருக்கு அப்படின்போது இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில் அடுத்ததா பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்து இருக்கு. நேர்களே கேட்டுட்டு வாங்க. நேர்களே தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலநிலை நடவடிக்கை. சோ இது பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இதுல சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது இல்லையா, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து தொடர்ந்து பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி 13 என்னன்னு கேட்டீங்கன்னா, காலநிலை நடவடிக்கை. சோ இந்த காலநிலை நடவடிக்கை எதுக்கு இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இதுக்காக எடுத்திருக்கக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் நிகழ்ச்சியில நான் வந்து சொல்லியிருந்தேன். சோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலநிலை நடவடிக்கை அப்படின்னு இருக்கு அப்படின்னும் போது, நம்ம அவனோட வாழ்க்கையில நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் நிகழ்ச்சியில கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா, ரூமுக்கு வெளியே வரும்போதா இருக்கட்டும், ரூம்குள்ள இருக்கும் போதா இருக்கட்டும், லைட்டு ஃபேன் ஏசி இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. ஒரு ரூம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு போது, அந்த ரூம்ல வந்து ஏசி ஃபேன் இதெல்லாம் பயன்படுத்துறது ஓகே, ஆனா அந்த ரூம் விட்டு நம்ம வெளியில வரோம் அப்படின் போது அதெல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதுசு புதுசா அப்டேட் விடுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ இதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின் போது, இதை பயன்படுத்துறதுக்கு பின்னாடி என்ன விளைவு ஏற்படுது அப்படின்றத நம்ம யோசிக்காம இருக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு போன் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பழசாயிடுச்சு, அந்த போனை தூக்கி போட்டு புதுசா ஒரு போன் வாங்குறோம் அப்படின்னு போது, புதுசா ஒரு போன் வாங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு 1000 லிட்டர் தண்ணீர் அப்படின்றது தேவைப்படுது, அதுக்கான ஆற்றலும் செலவாகிட்டே இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உணவு வந்து வீணாக்குறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. தட்டில் இருக்கக்கூடிய உணவை குப்பையில் கொட்டும் போது, அந்த நெல்லையோ காய்கறியோ விளைவிக்கக்கூடிய விவசாயிகளை நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால், ரொம்ப குறைவாக இருக்க ஆரம்பிக்குது. விவசாயிகள் அதாவது உழவு செஞ்சு வியர்வையை சிந்தி நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை நம்ம அப்படியே குப்பையில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரணும், குப்பையில் கொட்டக்கூடாது, அந்த உணவை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும், நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு போது அதை கொஞ்சமாக சமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனித்தனி வாகனங்கள் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு சைக்கிள் இருக்கிறது ஓகே, ஆனால் அதையும் தாண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது குறைக்க ஆரம்பிக்கணும். வீட்டுக்கு ஒரு பைக் அப்படின்றது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கார் வாங்குறது ரொம்ப நல்லது, எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா. ஆஃபீஸ் போறப்ப அப்படியே ஸ்கூல் குழந்தைகளை விட்டுட்டு, காலேஜ் பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம மாறுறது மூலியமா கண்டிப்பா பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி நம்மளால இருக்க முடியும். ஸோ இதெல்லாத்தையும் பயன்படுத்தணும் நான் என்னோட சார்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லார் வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ரெண்டு பைக் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, கார் ஒருத்தர் இருக்கு, பைக் ஒருத்தர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, விலைவாசியும் ஏற ஆரம்பிக்குது, அதையும் தாண்டி பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாத நிலையும் இருக்க ஆரம்பிக்குது. பெட்ரோல் டீசல் அப்படின்றது வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும், இதனால வந்து பல விளைவுகள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது இந்த வாயுக்கள்னால. அதையும் தாண்டி ஏசியை நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும், ஜன்னலை திறந்து வச்சு அதுல வரக்கூடிய காற்றை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஒரு மரக்கன்றையாச்சு நட ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் போது நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எஸ்டிஜி 13 பத்தி தான் பேசியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃபம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேர்களே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனா உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆரங்கண்ணி சோழன் சூடிய ஆத்தி மலர் சங்க இலக்கியத்துல இருந்து ஆன்மீகம் வரைக்கும் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆத்தி மலர் மாலைய அணிஞ்ச சோழ மன்னனை ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னும் சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இத இடித்தாங்கி மரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஆத்தி மரங்கள் நிறைஞ்ச பகுதி தான் இன்னைக்கு ஆற்காடு அப்படின்னு சொல்லப்படுது. பழமை வாய்ந்த சோழர்களோட தலைநகரமாகவும் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவாரூர் ஆதி காலத்துல ஆத்தி மரங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. காட்டு ஆத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திக்கும் மருத்துவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கல்லீரல் வீக்கம் நோயை நம்மால உடனடியா உணர முடியாது. வெட்டை நோய், பித்தம், வாதம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகையா இது இருக்கு. ஆத்திக்கு இலக்கியங்கள்லயும் இதுக்கு தனி இடம் இருக்குங்க. ஆத்தி அப்படின்றது ஒரு சின்ன அடர்த்தியான மரம், சற்று கோணல் மானலா வந்து வளரக்கூடியது. இதனுடைய கிளைகள் தொங்கும் அமைப்புல இருக்கும். இது கடல் மட்டத்தில இருந்து 1650 மீட்டர் வரை உயரமான இடங்கள்ல இந்தியா, இலங்கை, சீனா ஆகிய நாடுகள்ல பரவலா இருக்கு. இது ஒரு வித மந்தாரை அப்படின்னு சொல்லலாம். இலைகள் சிற்று இலைகளா கூட்டிலைகளா 1-2 அங்குலம் இருக்கும். பூவோட புறவிதழ்கள் 5 ஒன்றா கூடிய மடல் போல இது இருக்கும். நுனியில 5 பற்கள் இருக்கும். அக இதழ்கள் 5 சற்று சமம் இல்லாம இருக்கும். வெளிர் மஞ்சள் நிறமா இருக்கும். சீக்கிரமாவே உதிர்ந்து விடக்கூடிய தன்மை கொண்டது. ஆத்திக்கனி 6-12 அங்குல நீளமும் 1 அங்குல அகலமும் இருக்கும். இது ஒரு பசுமையான மரம்னு சொல்லலாம். இலைகள் அரை வட்ட வடிவுல ஒன்ன ஒண்ணு இணைக்கிறது மாதிரி இருக்கும். டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பூக்கும். இந்த மரத்தோட இலை, காய், கனி, பட்டை, வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாகமும் மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்கு. மரத்தோட பட்டையில இருந்து நார் வந்து எடுக்கலாம். ஆத்தி மரத்தோட வேறு பட்டையை இடிச்சு தண்ணில போட்டு காய்ச்சி குடிச்சு வந்தோம் அப்படின்னா கல்லீரல்ல ஏற்படக்கூடிய வீக்கம், வலி இருந்த இடம் தெரியாமையே போகும், நல்ல பசிய உண்டாகும். குடற்புழு நீங்கும். ஆத்தி கனிய தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரால வாய் கொப்புளிச்சோம் நாக்குல ஏற்படக்கூடிய புண்ணு, தொண்டை புண் ஆறும். பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோயும் குணமாகும். இந்த மரத்தோட பட்டை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், ரத்தம் போக்க நிறுத்தறதுக்கும், குஷ்டரோக தடிப்புகளுக்கும் மருந்தா கொடுக்கறாங்க. மாந்தம் இரும்பலுக்கு நல்லது. குடற்புழுக்களை நீக்கும் விசக்கடி புண்களுக்கு மருந்தா இருக்கு. பட்டைய நீர்ல போட்டு காய்ச்சி அந்த நீர்ல குளிக்க உடல் படை நீங்கும். பல மருத்துவ குணம் கொண்ட ஆத்தி சிவன் கோவில்கள்ல தலை விருட்சமா வணங்கப்படும். இந்த மரத்துக்கும் தாளம்பூக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறைவனோட முடிய படைப்பு கடவுளான பிரம்மன் பார்த்ததா பொய் சாட்சி அளிச்ச தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பிரம்மாவுக்காக பொய் சொன்னதா ஏற்பட்ட பாவத்தை போக்க தாளம்பூ திருச்செங்காட்டங்குடியில ஆத்தி மரமா முளைச்சு இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் நிழல் தந்து தன்னோட பாவத்தை போக்கிக் கொள்றதா சொல்லப்படுது. ஔவையார் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனே என்று சிவபெருமான வணங்கியிருக்க சிவனை ஆர்புனை சடையோன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. திருச்செங்காட்டங்குடியில ஆத்தி மரங்கள் அதிகமா இருந்ததா தெரியுது. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களோட மரமா ஆத்தி இருக்கு. என்னங்க, ஆத்தி மரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு,

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
3: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
3: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
3: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
3: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
3: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன் வளர்ப்புல மத்திய அரசு மாநில அரசு சில திட்டங்களை வச்சிருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்தி செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய கவர்மெண்ட் பல திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்களை நம்ம அணுகுமுறை பண்ணலாம், கோஆபரேட்டா இருக்கும் நம்ம தொழில் பண்றதுக்கு.

0: அணுகும் போது அது கோஆபரேட்டிங் நல்லா கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்குது, மற்றவங்களுக்கும் நிறைய வாங்கி கொடுக்குறோம், நிறைய செய்யறாங்க. மகளிருக்கு பாத்தீங்கன்னா நிறைய மீன் சந்தைப்படுத்துதல் பாத்தீங்கன்னா நிறைய ஐஸ் பாக்ஸுகள் இதெல்லாம் நிறைய இருக்கு அந்த ஸ்கீம்ல. அந்த ஸ்கீமை பயன்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்புல வேற ஒன்றும் யுத்திகளுக்கு ஒன்றும் பெரிய உத்திகள் கிடையாது. இப்ப நம்ம ஒரு நாள் தீவனம் போடல, ரெண்டு நாள் தீவனம் போடலன்னா ஏன் போடலன்னு கேட்காது. இப்ப ஆடு மாடுனா கூட உங்களுக்கு போட்டா டெய்லி போட்டே ஆகணும். இது ஒரு நாள் நம்ம ஏதாவது வேலை கேப்பு யதார்த்தமா ஒரு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் லீவே விட்டுருவோம் நாங்க. அவள் ஒன்றும் தீவனி டெய்லி கண்டினியூ தேவையானதை பாக்கி மீன் நிறைய கிலோ 150 ரேஞ்சில் நிறைய பேர் கேட்பாங்க. டிசம்பர் ஜனவரி ஜனவரியில் டிசம்பர் தண்ணி வந்தோடனே உங்களுக்கு தண்ணி வந்து ஜூன் மாதம் தண்ணி திறப்பாங்க. இங்கே எங்களுக்கு வர்றதெல்லாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல தான் தண்ணி வரும். இங்கே
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நமக்கு தேவையான மீன்களை வச்சுக்கிட்டு பாக்கி மீனை நம்ம விற்பனை பண்ணலாம், எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், கப்பலே கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்க?
4: டேய், நானே பல்லு வலியில படாத பாடுபட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறிய.
3: என்ன மச்சான் கோபமா பேசுற?
4: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா.
3: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
4: என்னடா,
3: பல்லுதான்டா காரணம்.
5: ஐயோ ராமா,

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீர் வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கரும்பு விவசாயத்துல இருக்கக்கூடிய சவால்கள் என்னவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: கரணை போடுறதுல இருந்து கரும்பு, அப்புறம் வெட்ட, அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்த்துறது, தண்ணி கட்டுறது, ஒரு 10 மாசம் தண்ணி கட்டுறது ரொம்ப கடினமான வழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை வெட்டுறது வந்து பெரிய வேலை மேடம். இன்னைக்கு சேலஞ்சே என்னன்னா கரும்பு வெட்டி காட்டிலிருந்து ஆலைக்கு வந்து சேர்றது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அது சொன்னையில் வெயில் மழை இது பாராம அவங்க அந்த வெட்டுற ஆளுங்க அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டி தான் கொண்டு வராங்க. அதுக்கு யாரும் இன்ன மாதிரி விருப்பப்பட்டு யாரும் வர்றதில்லை, ஏன்னா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ரெண்டாவது அதுக்கு மேலே வந்தால் இங்கே வந்து ஆளுங்களை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி, ஏன்னா இது மற்ற ஒர்க்குமே 2 பேர் 3 பேர்லாம் செய்ய முடியாது, பெரிய டீம் ஒர்க்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் இருந்தால் தான் சின்ன அளவில் பண்ண முடியும். இப்போ நாங்களாம் ஒரு 35 பேர் டீம் இருக்கும், அவ்வளோ பேர் இருந்தால் தான் இந்த அளவுக்கு செய்ய முடியுது. அதனால இது யாரால லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதோ அவங்க தான் இதை செய்ய முடியும், இல்லைனா கஷ்டம். லேபருக்கு இன்னைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் இன்னைக்கு கரெக்டாக பிஸ்னஸ் கொண்டு போக முடியும். அதாவது கரும்பு வந்து டிராக்டர்லேருந்து காட்டிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம், அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் 3:30 எந்திரிச்சிருவோம், 4 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு க்ரஷர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்போவுமே ரெகுலர் ஒர்க். 4 ஆரம்பித்தாங்கன்னா 6 ஒரு கொப்பரை ஊற்றிடுவோம். அப்போலேருந்து காய்ச்சி 3 மணி நேரம் ஆகும் அந்த கொப்பரை ஊற்றி பண்ணுறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 9 டன் ஓட்டுறோம், 9000 கிலோ ஓட்டுறோம். அப்போ எப்படி பண்ணோம்னா ஒவ்வொரு ப்ராசஸாக கரும்பு ஜூஸ் அடித்த உடனே ஒரு டேங்க் கண்டெய்னருக்கு போய் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா ஒட்டுக்காக தான் விடணும். அதை கண்டெய்னர் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதை மறுபடியும் கொப்பரையில் நாங்கள் பெரிய பாத்திரம் இருக்கும், சில்வர் கொப்பரை சொல்லுவாங்க, அதில் விட்டிங்கன்னா அதில் ஒரு 3 மணி நேரம் நம்ம பாயில் பண்ணணும். அழுக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு 3 மணி நேரம் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணோட்டி தான் என்ன நடக்கும்னா, பாயிலிங்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளஸ் சுகர் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். பாயிலிங்கில் வந்து வாட்டர் வேப்பர் பண்ணுறது தான் ப்ராசஸ். ஆனால் ஃபியூல் எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு சக்கையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும். அந்த கரும்பு சக்கையே நம்ம நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு களத்தில் அதை நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பி எடுத்துகிட்டு போய் எரிபொருளாக பயன்படுத்தும் போது தான் நமக்கு செலவு குறையுது.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கரும்பு பால்ல இருந்து தயாரிக்க கூடிய நாட்டு சர்க்கரை எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சொன்னாங்க. நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு விவசாய பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செய்யறது மூலியமா ஓரளவுக்கு லாபத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தேனீக்களி இருக்கு இல்லைங்களா, இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பயிர் விளைச்சலை அதிகரிக்கிறதுக்காக மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய பூச்சி இனங்கள் எந்த மாதிரி இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இந்த உலகத்தில் தேனீக்கள் மற்றும் பயிர் விளைச்சலை அதிகரிக்க உதவும் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் பூச்சி இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 20,000 பூச்சி வகைகள் இருப்பதாக கூறுகின்றனர். இதுல வந்து முக்கியமா வந்து இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படும் தேனீக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 5 முக்கியமான வகைகள் இருக்கு. இந்த 5 முக்கியமான வகைகள் வந்து கூட்டமா வாழக்கூடிய சமுதாய வாழ்க்கை வாழக்கூடிய தேனீக்கள். அந்த மாதிரி தேனீக்கள் இனங்கள்ல பார்க்க போனோம்னா நமக்கு முக்கியமா வந்து வளர்க்கக்கூடிய தேனீ வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வகைகள் இருக்கு.

0: வளர்க்க முடியாது ஆனால் நம்ம பேணி காக்கக்கூடிய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ரெண்டு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வளர்க்கக்கூடிய தேனி வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய தேனின்னு சொல்லுவோம், பெட்டிகள் வளர்க்கக்கூடிய தேனீக்கள், அது வந்து ஏபிஸ் சரணா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமா சொல்லும் பொழுது. அது வந்து நம்ம அன்றாடம் எல்லோரும் வந்து பெட்டிகளில் வளர்க்கக்கூடிய இந்திய தேனீக்களை வந்து நம்ம அந்த மாதிரி சொல்றோம். இந்த தேனீக்கள் வந்து இந்தியாவில் தொன்று தொட்டு பல மில்லியன் வருடங்களாக இருந்து வருகின்றது. இந்த தேனீக்களை நம்ம வந்து பெட்டியில் வளர்க்கலாம். அடுத்து இன்னொரு வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொசு தேனீக்கள், அதுவும் வந்து சின்ன சின்ன மரப்பொந்துகள்ல அது மாதிரி இயற்கையில பார்த்தோம்னா இருக்கும். நம்ம வீடுகளில் பழைய மண் சுவரில் பார்த்தோம்னா இருக்கும், சின்ன துவாரம் இருக்கும், அதுல போயிட்டு வரும். அந்த கொசு தேனீக்களை நம்ம வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த தேனி வந்து இத்தாலிய வகை அல்லது ஐரோப்பிய வகை தேனின்னு சொல்லுவோம், ஏபிஸ் மெல்லிஃபரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையும் வந்து இப்போ அகில இந்திய அளவில் இந்த தேனீக்களை வந்து இந்த பெட்டிகளில் வளர்த்துட்டு வராங்க. அதனால இந்த இத்தாலிய வகை தேனியும் ஒரு முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு தேனி வகை. தமிழ்நாட்டிலும் பல தேனி வளர்ப்பாளர்கள் இதை வளர்த்துட்டு இருக்காங்க.
1: இப்ப இத்தாலி வகை தேனீக்களோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். தேனீக்கள் பாருங்களேன் எவ்வளவு சுறுசுறுப்பா அதனுடைய வேலைகளை செய்து, அதே மாதிரி ஒரு சில தேனீக்கள் வந்து ஸ்பெஷலான தேனை வந்து கொடுக்குது நம்மளுக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம்

பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: என்ன ஆச்சரியம், இது அதிசயமா? ஆமாங்க, இது மாம்பழமா இல்லனா காளானா? கேரளாவுல கண்டறியப்பட்ட அபூர்வ நிலமாங்காய். அங்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆச்சரியமா இத பத்தி சொல்றாங்களாமே. சொல்லும் போதே இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குங்க. இப்ப உள்ளூர் மக்களால அன்போடு நிலமாங்காய் இல்லனா சிதல் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்மையாலுமே ஒரு பூஞ்சை வகை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அறிவியல் பெயர் ஸ்க்லேரோட்டியம் ஸ்டீபிடா. கேரளாவுல பாலக்காடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய காரக்குருசி கிராமத்துல ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை தோண்டனப்ப மண்ணுக்கு அடியில உருண்டை உருண்டையா ஏதோ இருக்கிறத பாத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏதோ விசித்திரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவருக்கு காத்திருந்தது ஒரு பெரிய ஆச்சரியம். அது பாக்குறதுக்கு மாம்பழம் போல இருந்தாலுமே உண்மையாலுமே அது ஒரு அபூர்வ மருத்துவ காளான். உள்ளூர் மக்களால அன்போடு நிலமாங்காய் அல்லது சிதல் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்மையாலுமே பூஞ்சை வகைன்னு சொல்லலாம். இது கரையான்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களை இருப்பிடமா கொண்டு மண்ணுக்கு அடியில ரகசியமா வளரக்கூடிய குணம் கொண்டதா இருக்கு. இதனுடைய வடிவம் மாம்பழத்தை போலவே இருக்கிறதுனால மக்கள் வந்து இதுக்கு நிலமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. பாரம்பரிய வைத்தியத்துல இந்த நிலமாங்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்தா பயன்படுத்தப்பட்டு வருது. ஆய்வாளர்கள் மற்றும் கிராம மக்களோட கூற்றுப்படி இது பல நோய்களுக்கு தீர்வா அமையுது. வயிற்று பிரச்சனைகள் மற்றும் மஞ்சள் காமாலைக்கு மருந்தா பயன்படுத்தப்படுது. சளி, இரும்பல் மற்றும் காது வலிய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கிறதா கருதப்படுது. உடல் வலி மற்றும் இதர உபாதைகளுக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணியா சொல்லப்படுது. இருந்தாலுமே இந்த மருத்துவ குணங்கள் குறித்த அறிவியல் ஆய்வுகள் இப்பதான் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த நிலமாங்காய் அவ்வளவு சீக்கிரமாவே யாருக்குமே கிடைச்சிடாது. கேரளாவுல பலத்த மழை காலத்திலோ இல்லனா மழை முடிந்த ஈரப்பதம் நிறைஞ்ச காலத்திலோ தான் இது வந்து மண்ணுக்கு அடியில உருவாகுது. ஒரு விவசாயி சாகுபடிக்காக நிலத்தன் தோண்டனப்ப சுமார் 20க்கும் மேற்பட்ட நிலமாங்காய்கள் சிக்கனது ஒரு அதிர்ஷ்டமாவே வந்து பார்க்கப்படுது. அறிவியல் உலகம் இத முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத்தகைய அரிய வகை உயிரினங்கள் அழிஞ்சு வர்றதே அப்படின்ற அச்சமும் இப்ப கொஞ்ச நாளா வந்து எழுந்துட்டு இருக்கு. இயற்கை நமக்காக மண்ணுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்க கூடிய இது போன்ற அதிசயங்களை நாம காக்க வேண்டியது அவசியம் இல்லையா? எப்பவுமே நம்ம எல்லாத்துக்குமே புதுசா ஒரு தாவரத்தை பார்த்தாவோ இல்லனா ஒரு காய பார்த்தாவோ இல்லனா ஒரு பழத்தை பார்த்தாவோ அது என்ன காயா இருக்கும், என்ன செடியா இருக்கும், என்ன மரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல நம்மள நிறைய பேரு ஆர்வமா தான் இருப்போம். அந்த மாதிரிதான் இந்த விஷயமும் கூட. காளானா மாம்பழமா அப்படின்னு தெரியாம ரொம்ப ஆச்சரியத்துல இந்த மாதிரி விஷயங்களை அங்க இருக்கவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே. 3, 2, 1, ஹோலா.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இந்த வாரமும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காக சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்னமும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் இந்த கருப்பு படம் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிருந்த நம்ம அர்ஜுன் சாரோட பிளாஸ்ட் படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிளாஸ்ட் படமும் நிறைய தியேட்டர்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் புதுசாக மூணு படங்கள் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பரிமலா அன்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்துட்டு ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் ஜானரில் உருவாக்கியிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட இந்த படம் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வாரம் இந்த பரிமலா அன்கோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜெயராம் சார், அதுக்கப்புறமா ஊர்வஷி மேம், மிஸ்கின், யோகி பாபு, சாண்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தை நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் சார் இருக்கார்ல, அவர் தாங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த பரிமலா அன்கோ படம் எப்படிப்பட்ட படமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறமா வந்து இரட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கலந்த ஒரு மூவியாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, எம்ஜி அபிநயா, அதுக்கப்புறமா வெங்கட் சுபா, அதுக்கப்புறமா சுப்பிரமணியம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜெகதீஷ் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன்னிதானம் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு ஒரு காமெடி கலந்த ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, யோகி பாபு, சித்தாரா, அதுக்கப்புறமா மூணார் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமுத சாரதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லரில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. ஸோ இந்த சன்னிதானம் போ படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழில் இந்த வாரம் வந்து இந்த மூணே மூணு படங்கள் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓடிடிலையுமே ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள், இல்லைனா ஓடிடியில் பார்த்து படங்களை என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: இன்று June 7 உலக உணவு பாதுகாப்பு தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டே அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் June 7 அன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. பாதுகாப்பற்ற உணவுகளால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பண்ணையிலிருந்து மேசை வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பான உணவை கையாள்றத உறுதி செய்யறதுக்கான ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே கேட்கலாம், இதுக்கான நோக்கம் வந்து என்னவாதான் இருக்கும்? உணவுனால ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, இது ரெண்டுமே இதனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப 2018 ஐநா பொதுச்சபை மற்றும் உலக சுகாதார நிறுவனம் உணவு மற்றும் விவசாய அமைப்பு இணைஞ்சி இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் கெட்டு போன பாதுகாப்பு இல்லாத உணவை சாப்பிடுறதுனால மட்டுமே 1/10 உடம்பு முடியாம போறாங்களாங்க. அதுலயும் பாவம் 5 வயசுக்கு உட்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆசை ஆசையா வாங்கி சாப்பிடுற சாப்பாடு நம்ம உயிரை காக்கணுமே தவிர நம்ம உயிரை எடுக்க கூடாது இல்லையா? சாப்பாட்டுல கிருமிகளும் நச்சுகளும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு உலகத்துக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் ஐநா சபை இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்ல விக்கிற சாப்பாடு மட்டும் இல்லங்க, நாம வீட்ல சமைக்கிற சாப்பாடுமே சேஃபா இருக்கணும். அதுக்கு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணவே தேவையில்லை, 3 விஷயம் பண்ணா போதுங்க. காய்கறிகள் பழங்கள் வாங்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். பேக் பண்ண உணவுகள்ல எக்ஸ்பிரி டேட் பார்க்க மறந்துட கூடாது. சமைச்ச சாப்பாட்டை ஈ மொய்க்காம மூடி வைக்கணும். பச்சையா இருக்கிற கறி மீனை சமைச்ச சாப்பாட்டோட சேர்த்து வைக்காதீங்க. கைய நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தட்டுல கை வைங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேங்க, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அதுவே விஷமா மாறிடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சபதம் நம்ம எடுப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவை மட்டும் நம்ம சாப்பிடலாம். என்னங்க இவ்வளவு நேரமா சொன்ன தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும். சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்களும் வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்துல இந்த தகவலை உங்க கூட பகிர்ந்துட்டது எனக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நேயர்களே.
2: மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
3: அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆன படங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா

நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினிமா நிகழ்ச்சியில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த படம், அந்த படத்தில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. 2007 நம்ம அஜித் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஹிட்டான படம் தான் ஆழ்வார். இந்த படத்தை யாரை டேரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டேரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை மோகன் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம

ஒய்ஃப் ஷாலினி மேம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்துக்கு அஜித் சாரோட பர்சனல் காஸ்டியூம் டிசைனர். இவங்க இந்த படத்தில் அஜித் சாருக்கு மட்டும்தான் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, மற்ற யாருக்குமே அவங்க ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கேட்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குல்ல. அதுக்கப்புறமா ஒரு சில படங்களை நம்ம பிடிச்சி ரசித்து நமக்கு என்ன தோணுதோ அந்த அவுட்புட்டை கொடுத்து தான் படம் வந்து ஹிட் ஆகும். இதே மாதிரி ஒருத்தர் ஒரு படத்துக்கு பிடிக்காமலே படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, அப்படி போட்டாலுமே அந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்ஸும் ஹிட் ஆகிருக்கீங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. நம்ம பாரதி சாரோட டைரக்ஷன்ல நம்ம நடிகர் திலகம் அவரோட நடிப்புல ரிலீஸ் ஆன முதல் மரியாதை படம் இருக்குல்ல, இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு இளையராஜா சார் கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த படத்துக்கான அவுட்புட்ல அவ்வளோ வந்து பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. இருந்தாலுமே அவர் அந்த படத்துக்கு மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்டா தமிழ்ல என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டோம்ல. இப்போ தமிழ்ல தாண்டி மற்ற மொழிகளிலுமே எக்கச்சக்கமான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கீங்க. ஸோ என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னா இந்த பெட்டி படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ராம் சரண் வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா புஜ்ஜு பாபு அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் வேற லெவலில் வந்து இருந்தது. நம்ம ராம் சரண் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸாக தெலுங்கில் மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தெலாம் வந்து பாருங்கள், இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெலுங்கில் இந்த ஒரு படம் நோட்டபிள் ரிலீஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு படம் நோட்டபிள் ரிலீஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் அப்படின்னா மாலிவுட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம மோகன்லால் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன திருஷ்யம் 3 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படமும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ தெலுங்கு அண்ட் மலையாளத்தில் நோட்டபிள் ரிலீஸாக ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி மற்ற மொழிகளிலும் ஒரு சில படங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நோட்டபிள் ரிலீஸ் தான். அதுக்கப்புறமா ஓடிடியிலுமே ஒரு சில படங்களை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு போகணுமோ பிளான் பண்ணி பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள் படத்தை தியேட்டர்ஸில். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty. All of them are one school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-92160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இருகே இன்ன வாரமும் ஏகப்பட்ட தமிழ் சினிமா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக இருக்கே. ஸோ என்ன என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம கௌதம் கார்த்திகண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் லாஸ்ட்டாக மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் நம்ம ஆர்யாண்ணாவும் கௌதம் கார்த்திகண்ணாவும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கௌதம் கார்த்திகண்ணா நடிக்கிற பிளட்டி பாலிடிக்ஸ் இந்த படம் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த படமாக வந்து இருக்கு. இந்த படத்திலிருந்து இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்போ அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிளட்டி பாலிடிக்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டேட்டை வந்து கூடிய சீக்கிரமே சொல்ல போகிறாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்யாண்ணா இருக்காருல, அவரோட நடிப்பில் உருவாகிற படம் தான் அனந்தன் காடு. இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகுது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெயின் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த அனந்தன் காடு படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வர June 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைரக்டர் சசி இருக்காருல, இவர் வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா வச்சு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அவர் டெலிவரி பண்ணியிருப்பாரு. இந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட் ஆயிருந்தது. ஸோ இவர் அடுத்து தான் நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா வச்சு எடுக்கிற படம் தான் 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்துலேருந்து இப்போது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, வர June 19 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம டேரக்டர் சசி வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்து மேலே ஒரு தனி எதிர்பார்ப்பே இருக்கும். ஸோ நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட இந்த ஒரு படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஷ்ணு விஷால் அண்ணாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படம் தான் கட்டா குஸ்தி. இந்த படத்தை நிறைய பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ இந்த படத்துக்கான Part 2 வந்து உருவாகியிருக்கு. இந்த படத்தையுமே July 3 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ ஃபன்னாக சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இந்த Part 2 கட்டா குஸ்தி Part 2 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம லைஃப்ல நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். பார்த்த எல்லா படமும் நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்டின் மார்க் தாங்க. படம் பார்ப்போம், ஒரு 2-3 நேரம் அந்த படத்தோட தாக்கம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம்

அப்படியே மறந்துடுவோம் அந்த படத்தை. ஆனால் ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கு, அந்த படத்தை நம்ம ஒரே ஒரு டைம் தான் நம்ம லைஃப் டைம்லேயே பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்தோட தாக்கம், அந்த படத்துக்கான கேரக்டர், அந்த படத்துக்கான கதை எல்லாமே நம்ம மைண்டில் அப்படியே வந்து ரிஜிஸ்டராக இருக்கும். அந்த படத்தை நாம் மறந்துருக்கவே மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த படத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கே நடந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக அந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான திரைப்படங்கள் நம்ம தமிழ் சினிமாலையும் வந்திருக்குங்க. ஸோ அது வந்துட்டு பயங்கரமாக ஹிட்டும் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த படத்தை பார்க்காதவங்க பாருங்கள், பயங்கர ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போது படங்கள்லாம் எடுப்பாங்கள்ல, ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இன்னங்க இப்படிலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே வந்துட்டு பதை பதைக்க வைக்கும். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் உண்மை சம்பவமாக வந்திருக்கும். ஸோ அப்படியே ரிலீஸ் ஆன படம் தான் விசாரணை. இந்த படம் 2016 தமிழில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படம். இந்த படம் வந்துட்டு ஒரு கிரைம் ட்ராமா சப்ஜெக்டில் இந்த படம் உருவாகி இருக்கும். இந்த படத்தை நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் சார் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தை நம்ம தனுஷ் இருக்கார்ல, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த விசாரணை படத்தில் நம்ம அட்டகத்தி, தினேஷ் அண்ணா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனந்தி, சமுத்திரகனி, முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த விசாரணை படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை வந்து நடக்குது. அந்த கொள்ளை நடக்கிறத போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, எப்படி நடந்தது ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்ன க்ளூ அப்படின்னா, இந்த மிகப்பெரிய கொள்ளையை பண்ணவங்க யாரு அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் பேச தெரிஞ்ச அங்கே கூலிக்கு வேலைக்கு வந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் யார் என்ன அப்படின்றத அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு வேலைக்கு வந்து போகிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் காரணமாக அவங்க வேலைக்கு வந்து போகிறாங்க ஆந்திராவுக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவறுதலாக இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு நீங்கள் தான் அந்த கொள்ளையை வந்து பண்ணீங்க அப்படின்றத ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் ஒன்று பார்க்கும்போது நமக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். என்னடா இப்படிலாம் போட்டு அடிக்கிறாங்க, இப்படிலாம் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்ட்ரோல் வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டை சேர்ந்த போலீஸாக நம்ம சமுத்திரகணி சார் வந்து வருவார். அவர் வந்து இவங்களை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார். அப்பாடா ஒரு வழியாக நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பெருமூச்சு விடுவோம். ஆனால் இதுக்கு அவங்களே தேவையில்ல, அதாவது தமிழ்நாடு போலீஸ்க்கு ஆந்திரா போலீஸே தேவலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் அதுக்கப்புறம் படத்தில் வந்து நடக்கும். ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நீங்கள் அடுத்தடுத்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த விசாரணை படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைலன்ஸ் நிறைஞ்ச ஒரு படமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒர்த்தான படம் பார்க்கணும், உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த விசாரணை படத்தை வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக மேக்கிங்லாம் வந்துருக்கும். அந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வந்துருக்கும். கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நாம வார வாரம் சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் அந்த ஊருக்குள்ள இருக்கிற பழமையான தியேட்டர்ஸை பற்றி பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு பழமையான தியேட்டரை எடுத்து வச்சிருக்கேன். இப்போது நார்மலாக தியேட்டருக்கு பேர் போன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் அதிகமாக வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி திருச்சி சைடில், திண்டுக்கல் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாலையுமே தியேட்டருக்கு பேர் போன பல இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது என்ன தான் சிட்டி சைடில் மல்டிப்ளெக்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்தாலும், பயங்கர அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்தாலும், அந்த கிராமப்புறங்களில் அந்த வில்லேஜஸில் ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் வந்துருக்குல்ல, சிங்கிள் ஸ்க்ரீனாக தான் வந்துருக்கும், ஆனாலுமே அந்த தியேட்டருக்கான வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தியேட்டருக்கு மக்கள், அதாவது அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் வந்து ரெகுலராக படம் பார்த்துட்டு போவாங்க. இது வந்து வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு அந்த சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு தியேட்டர் தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது திண்டுக்கல் இருக்குல்ல, திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு தியேட்டர் தான் அந்த தியேட்டர். கட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த தியேட்டர் வந்துட்டு அந்த ஏரியா சைடில் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு தியேட்டரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா சைடில் நிறைய மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டராக அந்த தியேட்டர் வந்திருக்கு. அந்த தியேட்டர், அந்த தியேட்டர்னு சொல்கிறீங்க, அந்த தியேட்டருக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது. அந்த தியேட்டருக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் சினிமாஸ். இந்த விஜய் சினிமாஸ் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சுங்க. அங்கே வந்துட்டு ரெகுலராக புது புது படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த டாப் ஹீரோஸ்க்கான படங்கள்லாம் செலக்டிவாக ரிலீஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்போது அந்த டைமில் இந்த படத்துக்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் அப்படின்றது அந்த விஜய் சினிமாஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 90s, அந்த 2000 அந்த காலகட்டத்தோட தொடக்கத்தில் வந்து தியேட்டர்லாம் பயங்கர பீக்கில் வந்து இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பீச்சு அப்படி இப்படின்னு தான் போவாங்க. ஆனால் திண்டுக்கல் மக்கள் எல்லாமே வந்துட்டு தியேட்டருக்கு தான் போவாங்க போல். ஸோ அந்த டைமில் தியேட்டர் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பீக்கில் இருந்த அந்த டைமில் இப்போது டாப் ஹீரோஸ் படங்கள்லாம் வருது அப்படின்னா அந்த விஜய் சினிமாஸில் ரசிகர்கள்லாம் ஆரவாரம் பண்ணி அந்த படத்தை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தியேட்டரில் எந்த படமும் வந்து ஸ்க்ரீன் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த விஜய் சினிமாஸில் பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபிலிம் ரோல் யூஸ் பண்ணி படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஜய் சினிமாஸை ரெனவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இந்த விஜய் சினிமாஸை ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. பிளஸ் பால்கனியும் வந்து இந்த விஜய் சினிமாஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த பால்கனியில் மட்டுமே 200 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு தியேட்டராக விஜய் சினிமாஸ் வந்து இருக்குங்க. திண்டுக்கல்லே பால்கனியில் அதிக சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற தியேட்டர்னா விஜய் சினிமாஸை 1 of the 1 அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஜய் சினிமாஸில் படம் பார்க்கறது அப்படின்றது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கா. அதாவது முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பழமையான தியேட்டர்ஸ் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து இருக்குங்க. பழமையான தியேட்டர்ஸ்லாம் வந்து ரெனவேட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க நிறைய தியேட்டர்ஸும் வந்து இருக்கு. ஸோ அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸை நான் வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுவேன். பாய்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசும் பென்சில். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் அருண் வந்து எப்பயுமே எழுதிட்டு இருக்க கூடிய பென்சிலை வச்சு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுத சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்பயுமே அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுத பிடிக்கவே பிடிக்காது. எப்படா விளையாட போவோம், இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் எப்படா பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில விளையாட போவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவனோட அந்த பென்சில் வந்து பேச ஆரம்பிச்சு.

0: போயிடுச்சு. அருண் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நம்ம வந்து இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ அருணுக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா பென்சில் வந்து என்கிட்ட சொன்னிச்சுமா இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுட்டு, அப்படி இல்லை கண்ணா, எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சி செய்யணும், அப்படின்னா தான் அந்த விஷயம் நமக்கு முழுமையா கிடைக்கும், இதுதான் உனக்கு வந்து அது வேற மாதிரி சொல்லியிருக்கு போல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுல இருந்து அருண் வந்து ஹோம்ஒர்க்கை இஷ்டப்பட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான். இனிமே வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் விளையாட வருவேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா நம்ம பெரிய பெரிய நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பழக்கம் அருணுக்கு உருவாயிருக்கு, ஹோம்ஒர்க் எழுதக்கூடிய அந்த பழக்கம். இதே மாதிரி தான் சின்ன விஷயங்கள் மூலியமா நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்?
1: என் பேர் சஞ்சனா.
0: சஞ்சனா, இவ்வளோ லாங் ஹேர் வச்சிருக்கீங்களே, யாராச்சும் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ லாங் ஹேர் இருக்கு அப்படின்லாம்?
1: நிறைய தடவை சொல்லுவாங்க உனக்கு தான் ரொம்ப லாங் ஹேர் இருக்குன்னு. ஆனால் எனக்கு அப்படியே எதுவும் தோணுதில்லை, நிறைய பேர் லாங் ஹேர் இருக்காங்க, ஏன் என்னை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் நிறைய தடவை.
0: ஓஹோ, நிறைய பேர் இருக்காங்க, ஏன் என்னை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது. சரி ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த ஷார்ட் ஹேர் இருந்தாலே காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு ஜடையெல்லாம் பின்னி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கோ இல்லை வெளியில் கிளம்புறதுக்கோ கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க டெய்லியுமே?
1: காலையில் 6:00 எழுந்திரிச்சிருவேன். அம்மா தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உன் தலையை ஹேரை கட் பண்ணணும், என்னால் சீவே முடியல அப்படின்னு எங்கள் அம்மாவே திட்டிகிட்டே இருப்பாங்க.
0: ஓஹோ, மம்மியை பர்மிஷன் கொடுக்குறாங்களா கட் பண்ணுறதுக்கு? பட் உங்களுக்கு கட் பண்ண இஷ்டம் இல்லையா?
1: எனக்கு பிடிக்காது கட் பண்ணுறதுக்கு, எனக்கு லாங் ஹேர் இருக்காது, இருந்தால்
0: தான்
1: பிடிக்கும்.
0: லாங் ஹேர் தான் பிடிக்கும். சரி ஓகே ஓகே. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணியை கூட. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம சஞ்சனா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த ஆரோக்கியமான ஒரு டயட் அப்படின்னா எது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் மேம்?
1: ஸோ டயட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது இந்த ப்ராசஸ்டு ஃபுட், இந்த கேன் பண்ணி வர்றது, இந்த ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேகியோ இல்லை வந்து ஏதோ நூடுல்ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்ன்ற வார்த்தை எதில் வந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமேட்டு இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது அது பேட் ப்ராக்டிஸ். எவ்ரிடே எல்லோரும் நிறையா பேருன்றது மார்னிங் டைமில் நான் சாப்பிடல, தட் இஸ் எ வெரி ராங் திங் டு டூ. ஸோ அதனால் முதல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு இந்த ஈஸ்டத்துக்கு ஏதோ ஒரு ஆன்லைன்லேயோ எதுலேயோன்னு பார்த்துட்டு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு நான் அகெயின் விட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் மாற்றினாவே சரியாக போயிடும். அண்ட் வந்து மூணு வேளையும் கரெக்டாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்றீங்கன்னு கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தாவே போதும். நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் வந்து நாள் ஃபுல்லாக ஈவினிங் வந்து நீங்கள் நம்ம காலையில் என்ன சத்தாக சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஈவினிங் யோசிச்சாவே நம்மளுக்கு பாதி விஷயங்கள் மாறிடும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஹெல்த்தியான உணவுகள்லாம் எடுத்திருக்கோம், என்னென்ன உணவுகள்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி அடுத்த நாளும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வெயில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. அந்த ஒரு டைமில் நம்ம வெளியில் போகிறத தவிர்க்கிறது மூலயமா நம்மளோட உடம்பு வந்து ஹீட் ஆகிறது கம்மியாகுது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் ரெண்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சஞ்சனா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ நம்ம சஞ்சனா கூட பேசிடலாமா? சஞ்சனா, உங்களுக்கு ஸ்கூல்லயே ஃபேவரட்டான டீச்சர் அப்படின்னா யாரு?
4: ஜெய் மேரி மிஸ்.
3: ஜெய் மேரி மிஸ், சரி, அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க?
4: அவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்க லெசன் நடத்துறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க எங்கள் கிளாஸ் டீச்சர், அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெய் மேரி மிஸ்.
3: ஓஹோ, கிளாஸ் டீச்சர். சரி, அவங்க சப்ஜெக்ட்ல நீங்கள் வந்து டாப்பரா?
4: டாப்பர்னு சொல்ல முடியாது, 50 அபவ்
3: கன்ஃபார்ம் அப்படின்ட்டீங்க. சரி, உங்களோட ஆம்பிஷன் என்ன? பெரிய பொண்ணானதும் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை.
3: டாக்டர், சூப்பர், ரொம்ப பெரிய ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க. அதனால தான் என்னவோ சயின்ஸ் சப்ஜெக்டிவ் மிஸ்ஸையும் பிடிச்சி போச்சோ? ஓகே, சரி, மிஸ் கிட்ட எனக்காவது சொல்லியிருக்கீங்களா, மேம் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் தான் ஆசை அப்படின்லாம்? மிஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா?
4: அக்கா வந்து சின்ன வயசுல இருந்து டிராயிங் பண்ணுவாங்க, அவங்க கூட வந்து கத்துக்கிட்டு நானும் டிராயிங் பண்ணிருக்கேன்.
3: டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே. அப்ப இந்த கிளாஸ் ரூம் போர்டெல்லாம் வந்து டெக்கரேட் பண்றது, அழகழகா வந்து கிளாஸ் நேம், ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் பிரசன்ட் அப்படின்னு எழுதி போடுறது, இதெல்லாம் எழுதிருக்கீங்களா கிளாஸ்ல?
4: பண்ணிருக்கேன்க்கா. எங்க கிளாஸ் ரூம் போர்டில் டிசைன் பண்ற அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன்.
3: ஓஹோ, அப்படின்னா எல்லாருமே அசைன்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் நேம் எழுதணும்னா அழகழகா எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எடுத்துட்டு வந்துருவாங்களே, உங்களுக்கு எப்படி இந்த டைம்லாம் நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க?
4: அது சில டைம் அக்காட்ட சொன்னா கூட அக்காவும் வரைஞ்சி தந்துடுவாங்க, அந்த மாதிரி தான். ஏதோ டைம் இருந்தால் வரையணும். மிஸ் வந்து கேட்டாலே எல்லாம் என் பேர் தான் சொல்லுவாங்க, டிராயிங் இவக்கிட்ட கொடுங்க மிஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க.
3: ஓஹோ, அந்த அளவுக்கு ஃபேமஸ் போல சஞ்சனா ஸ்கூல்ல. சரி, ஓகே, நீங்க டிராயிங்க்கு தனியா கிளாஸ் எல்லாம் போறீங்களா?
4: அக்கா சொல்லி தருவாங்க, அவ்வளோதான்.
3: ஓகே, ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை என்ன செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எப்படி ஹெல்த்தியா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கக்கூடிய கேரட் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ மதியம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்போம் இல்லையா. ஸோ அப்போ பட்டு பட்டுன்னு இந்த கேரட்டை எடுத்து சீவி போட்டு சாதத்தை கிளறி கொடுத்தா இந்த ஹெல்த்தியான கேரட் சாதம் ரெடி ஆகிடும். அந்த டிஷ்ஷை எப்படி ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், சாதம் வடிச்சது 1 கப்பு, அடுத்ததாக கேரட் துருவினது 1 கப்பு, முட்டை தேவைன்னா எடுத்துக்கலாம். ஸோ முட்டையை இது கூட ஆட் பண்ணாலும் ஹெல்த் பெனிஃபிட் பயங்கர ஜாஸ்தி ஆகிடும். தேவைன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுடலாம். அடுத்ததாக வெங்காயம் 1 நறுக்குனது, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக அது கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வேணும்னா முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை சேர்த்து நல்லா வந்து முட்டை ஃப்ரை ஆனதும் அது கூடவே நம்ம கேரட்டையும் துருவி வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி நல்லா கிளறி தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து லைட்டாக காரத்துக்கு பச்சை மிளகாவை அப்படியே கொஞ்சோண்டு நடுவில் ஒரு கீரல் மட்டும் போட்டு சேர்த்தோம்னா சூப்பரான இந்த கேரட் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக காரம் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. நம்ம பெரியவங்களுக்கு காரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு டிஷ்னாலும் காரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு பழக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு காரத்தை கம்மியாக தான் கொடுக்கணும். அதனால் எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு அவ்வளோ சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரட்டில் ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் முட்டை இதில் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா ப்ரோட்டீன் புரத சத்துமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்க. நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட இப்போ பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்களோட ரொட்டீன் ஹேபிட்ஸ் மற்றும் இந்த டிசிப்ளின்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த டிசிப்ளினை குழந்தைங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லலாம் மேம்?
2: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். வீடுனா எப்படி இருக்கணும், ஸ்கூலுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். யாராவது தெரியாத நபர்கிட்ட எப்படி பேசக்கூடாது, யாராவது எதாவது நம்மளை சொன்னால் உடனே பேரண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும், இது எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்லேயே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கெட்ட செயல்லையும் ஒவ்வொரு அவள் பார்க்கக்கூடிய செயல்லையும் பாசிட்டிவாக எடுத்து அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் மெயினாக கண்டிப்பாக ஸ்கூலில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பார்க்குற பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அதாவது எவ்ரி திங் வி ஹாவ் டு சி பாசிட்டிவ்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை டென்ஷன் இது எதுவுமே லைஃப்பில் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே சஞ்சனா கூட பேசிடலாம். சஞ்சனா, டிராயிங்லாம் அக்கா தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க?
3: அக்கா இப்போ ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க.
1: ஓஹோ, வேலைக்கு போயிட்டு அக்கா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லித்தராங்க.

0: சூப்பர். சரி, அக்காக்கு ஏதாச்சும் ஒரு குட்டி மெசேஜ் நம்ம சோனா எஃப்எம் மூலமா நீ வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நேர்ல போய் ஒரு தட்டி சொல்லிடுங்க, அக்கா அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவாங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. இப்போ பேக் டு பேக்ல சூப்பரான பாட்டு. அண்ட் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நிறைய குழந்தைகளோட பேசலாம். இன்னும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள், நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இப்போ இங்க இருந்து பாய் பாய் சொல்றேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே எப்பவும் போல சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட மிக அழகான மலைவாசஸ்தலங்கள்ல ஒன்றான ஆலி அப்படின்ற ஒரு மலையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். பனியால மூடப்பட்ட மலைகள், பசுமையான புல்வெளிகள், சாகச விளையாட்டுகள் மற்றும் இமயமலையோட அற்புதமான காட்சிகள் அப்படின்னு இயற்கை ஆர்வலர்களோட கனவு இடமா விளங்குறது தான் இந்த ஆலி மலை. உத்தரகாண்ட் மாநிலத்தில்

சாமோலி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2900 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் ஆலி புக்கியால் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. கார்வாலி மொழியில் புக்கியால் அப்படின்றதுக்கு புல்வெளி அப்படின்னுமே பொருள். ஆலியோட மிகப்பெரிய சிறப்பு அதோட இயற்கை வளம்தான். ஜூன் மாசத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மலர் இனங்கள் பூத்து குலுங்குது. சுமார் 520 வகையான உயர்மலை தாவரங்கள் இந்த இடத்துல இருக்கு. அதோட பல அரிய மற்றும் அழிந்து வரக்கூடிய இனங்களுமே இருக்குங்க. ஆலியோட வரலாறும் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கராச்சாரியார் ஆலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோஷிமத்தில் ஜோதிர் மடம் அப்படின்ற புகழ்பெற்ற மடத்தை நிறுவினார். அதுக்கப்புறம் இந்த பகுதி இமயமலையோட நுழைவு வாயில் அப்படின்னுமே அழைக்கப்பட்டதுங்க. பழங்காலத்தில் திபெத் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக பாதையாகவும் இந்த பகுதி இருந்தது. யாக் மற்றும் குதிரைகளோட உதவியோட வணிகர்கள் இமயமலையை கடந்து பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஆலி உலக புகழ்பெற்ற பனிச்சறுக்கு மையமாக இருக்கு. இந்தியாவோட குளிர்கால விளையாட்டுகளுக்கான முக்கிய இடங்களில் இதுவும் ஒண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய பனிச்சறுக்கு சரிவுகள் புதியவர்களுக்கு அனுபவமிக்க வீரர்களுக்கும் ஏற்றதா இருக்கு. 2011 முதல் தெற்காசிய குளிர்கால விளையாட்டு போட்டிகளும் இந்த இடத்துல நடந்தது. அதோட இந்தியாவோட தேசிய குளிர்கால விளையாட்டு போட்டிகளுக்கும் ஆலிமலை சிகரம் அரங்கமா இருக்குங்க. பனிச்சறுக்கு மட்டுமல்ல, மலைப்பயணம், ராப்டிங் மற்றும் பல சாகச விளையாட்டுகளுக்கும் ஆலிமலை ரொம்பவுமே பிரபலமானதா இருக்கு. இங்க நின்று பாக்குறப்போ நந்தாதேவி, காமட், திரிசூல் மாதிரியான இமயமலை சிகரங்களோட கண்கவர் காட்சிகளை நம்மளால ரசிக்க முடியும். பனியால மூடப்பட்ட சிகரங்கள் சூரிய ஒளியில தங்க நிறத்துல மின்னக்கூடிய காட்சி வாழ்நாள்ல மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். ஆலி அப்படின்றது வெறும் சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, அது இயற்கையோட அழகு, ஆன்மீக வரலாறு மற்றும் சாகச உணர்வு எல்லாத்தையுமே ஒன்றிணைந்த ஒரு அற்புதமான இடம். பனிமலைகளோட அமைதியையும் இயற்கையோட பேரழகையும் உணர விரும்புறவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய இடம்தான் இந்த ஆலிமலை. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: இன்று ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 7 அன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. பாதுகாப்பற்ற உணவுகளால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பண்ணையிலிருந்து மேசை வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பான உணவை கையாள்றத உறுதி செய்யறதுக்கான ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே கேட்கலாம், இதுக்கான நோக்கம் வந்து என்னவாதான் இருக்கும்? உணவுனால ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, இது ரெண்டுமே இதனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப 2018 ஐநா பொதுச்சபை மற்றும் உலக சுகாதார நிறுவனம், உணவு மற்றும் விவசாய அமைப்பு இணைஞ்சு இந்த அறிவிச்சிருக்காங்க. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் கெட்டு போன பாதுகாப்பு இல்லாத உணவை சாப்பிடுறதுனால மட்டுமே 10 உடம்பு முடியாம போறாங்களாங்க. அதுலயும் பாவம் 5 உட்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆசை ஆசையா வாங்கி சாப்பிடுற சாப்பாடு நம்ம உயிரை காக்கணுமே தவிர நம்ம உயிரை எடுக்க கூடாது இல்லையா? சாப்பாட்டுல கிருமிகளும் நச்சுகளும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு உலக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் ஐநா சபை இந்த நாள அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்ல விக்கிற சாப்பாடு மட்டும் இல்லங்க, நாம வீட்டுல சமைக்கிற சாப்பாடுமே சேஃபா இருக்கணும். அதுக்கு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணவே தேவையில்லை, 3 விஷயம் பண்ணா போதுங்க. காய்கறிகள் பழங்கள் வாங்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். பேக் பண்ண உணவுகள்ல எக்ஸ்பிரி டேட் பார்க்க மறந்துடக்கூடாது. சமைச்ச சாப்பாட்டை ஈ மொய்க்காம மூடி வைக்கணும். பச்சையா இருக்கிற கறி மீனை சமைச்ச சாப்பாட்டோட சேர்த்து வைக்காதீங்க. கைய நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தட்டுல கை வைங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேங்க, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அதுவே விஷமா மாறிடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சபதம் நம்ம எடுப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவை மட்டும் நம்ம சாப்பிடலாம். என்னங்க, இவ்வளவு நேரமா சொன்ன தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும். சொல்லக்கூடிய வழிமுறை நீங்களும் வந்து கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்துல இந்த தகவலை உங்க கூட பகிர்ந்துட்டது எனக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நேயர்களே.
2: அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
3: அவளை

வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு. வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: வணக்கம் அண்ணா, உங்களோட பேரு?
1: மணிகண்டன், அரங்கம்.
0: அண்ணா, இங்கே வந்துட்டு அரங்கம் கிராமத்தில் விவசாயம் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குண்ணா?
1: மாதிரிலாம் இப்போ மழை சரியாக கிடையாது இல்லை, கரெக்டாக மழை பொழியறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க, அந்த டைமில் ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறாங்க.
0: ஓகேண்ணா. ஆனால் இங்கே அரங்கம் கிராமத்தில் சுற்றுலா தலம் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா, இல்லை சுற்றுலா தலமாக ஏதாவது மேம்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஃபாரஸ்ட்டு நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது உள்ளார. பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறதுலேயே ஏற்காட்டிலே அதிகமாக வயல்வெளி இருக்கிறது நம்ம ஏரியா மட்டும்தான். இந்த சைடில் மாரமங்கலம் பஞ்சாயத்தில் தான் அதிக வயல்வெளி, அதுவும் இங்கே பெலாக்காடு டு அரங்கம் இந்த லைனில் இருக்கிறது மட்டும் தான் அதிகமாக இருக்குது.
0: அப்போ நம்மளோட அரங்கம் கிராமத்துலேயும் இருக்குல்லண்ணா?
1: இருக்கு.
0: அப்போ அதை மேம்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்காக பயன்படும் இல்லையா?
1: இருக்கு, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நல்ல வியூ பாயிண்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஒட்டி டெட்லாம் அது மாதிரிலாம் நல்லா இருக்கு. ட்ரெக்கிங் போகிறது அந்த மாதிரி பண்ணலாம்.
0: கண்டிப்பா. நான் இப்போ இதெல்லாம் வந்துட்டு மேம்படுத்தும் போது கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் இருக்கும் இல்ல?
1: கிடைக்கும், ஏதோ கூட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் ஸ்டாலு கடைங்க அந்த மாதிரி இடத்துல போறது, அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ ட்ரெக்கிங் கூட்டு போறாங்களா, இப்போ எப்படியே ரெண்டு மூணு நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு பண்ணிக்கலாம்.
0: ஓகேண்ணா, நன்றி அண்ணா. ரொம்ப தெளிவாக இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக மணிகண்டன் அண்ணாவுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான். உங்க தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259260.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ரொம்ப அருமையாக இந்த நாட்டுப்புற பாட்டு, கும்மி பாட்டு எல்லாமே பாடுவாங்க. நான் வந்து நார்த்தஞ்சேடு பகுதிக்கு போய் அங்கே வந்துட்டு யாராவது பாடுவாங்களான்னு கேட்டப்போ, அங்கே ஒரு குழு ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக ஒரு கும்மி பாடலை நமக்காக பாடி கொடுத்தாங்க. அந்த பாடலை நான் கேட்டு ரசித்தேங்க, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வந்து மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள்.
3: அந்த கொல்லா இந்த கொல்லா யாழேல கும்மி யாழேலா, இங்கே சாமி போடும் தங்க கொல்லா யாழேல கும்மி யாழேலா, அந்த சர்ட்டு இந்த சர்ட்டு யாழேல கும்மி யாழேலா, என் சாமி போடும் தங்க சர்ட்டு யாழேல கும்மி யாழேலா, அந்த பேண்டு இந்த பேண்டு யாழேல கும்மி யாழேலா, என் சாமி போடும் தங்க பேண்டு யாழேல கும்மி யாழேலா, அந்த வாட்சி இந்த வாட்சி யாழையில கும்மி யாழையலா, என் சாமி கட்டும் தங்க வாட்சி யாழையில கும்மி யாழையலா, அந்த செருப்பு இந்த செருப்பு யாழையில கும்மி யாழையலா, என் சாமி போடும் தங்க செருப்பு யாழையில கும்மி யாழையலா, அந்த முகத்தி இந்த முகத்தி யாழையில கும்மி யாழையலா, எங்க அம்மா போடும் தங்க முகத்தி யாழையில கும்மி யாழையலா, அந்த தோடு இந்த தோடு யாழையில கும்மி யாழையலா, என் சாமி போடும் தங்க தோடு யாழையில கும்மி யாழையலா, அந்த செயின் இந்த செயின் யாழையில கும்மி யாழையலா, என் சாமி போடும் தங்க செயின் யாழையில கும்மி யாழையலா, அந்த வளையல் இந்த வளையல் யாழையில கும்மி யாழையலா, என் சாமி போடும் தங்க வளையல் யாழையில கும்மி யாழையலா, அந்த வட்டில் இந்த வட்டில் யாழையில கும்மி யாழையலா, என் சாமி சாப்பிடும் தங்க வட்டில் யாழையில கும்மி யாழையலா, அந்த டம்ளர் இந்த டம்ளர் யாழையில கும்மி யாழையலா, என் சாமி தண்ணி சாப்பிடும் தங்க தம்ளர் யாழையில தம்மி யாழையலா.
2: ரொம்ப நல்லா இருக்குல்ல நேர்களே? இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நார்த்தஞ்சேடு பகுதியை சேர்ந்த எல்லாருக்கும், இந்த பாடலை பாடின அனைவருக்கும் எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இந்தியாவோட ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடற்கரைகளில் வானத்தில் கம்பீரமாக வட்டமிட்டு பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்டையாடும் பறவையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பறவை நம்ம சேலத்தில் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்ட பறவைங்க. இந்த பறவையை வானின் செம்பழுப்பு காவலன், அதாவது பிராமணி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் இது சிவப்பு முதுகு கடல் கழுகு அப்படின்னுமே அழைக்கப்படுதுங்க. தன்னோட செம்பழுப்பு நிற உடலும் வெண்மையான தலை மற்றும் மார்பு காரணமா தூரத்திலிருந்து ஈஸியா இந்த பறவையை நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பிராமணி பட்டம் அப்படின்ற இந்த பறவை இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுசுமே பரவலா இருக்குங்க. ஏரிகள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் இதோட விருப்பமான வாழ்விடங்களா இருக்குங்க. சில சமயங்கள்ல நகரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லயும் இத பார்க்கலாம். இந்த பறவையோட தோற்றமே அதோட தனித்துவம். உடம்புல பெரும்பகுதி செம்பழப்பு நிறத்துல இருக்குங்க. ஆனா தலை மற்றும் மார்பு முழுசுமே வெண்மையா இருக்கிறதுனால அது ஒரு அரச தோற்றத்தை கொடுக்குது. கருப்பு நிற ரெக்கை நுனிகளும் வட்டமான வாளும் இதோட

அடையாளங்களா இருக்கு. இளம் பறவைகள் பழுப்பு நிறத்துல இருக்குங்க, வயதாகிறப்போ வெள்ளை தலை அப்படியே உருவாகுது. பிராமணி பட்டம் பெரும்பாலும் ஒரு களிவுண்ணி பறவையா இருக்கு. இறந்த மீன்கள், நண்டுகள், பிற நீர்வாழ் உயிரினங்களை உணவா சாப்பிடுது. அதே நேரத்துல சின்ன உயிரினங்களையும் வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டதா இருக்கு. சில நேரங்கள்ல மற்ற பறவைகள் பிடித்த உணவையுமே பறிச்சு சாப்பிடுமாங்க. இயற்கையில இத உணவு திருடும் வேட்டை பறவை அப்படின்னுமே சொல்லலாம். இந்த பறவையோட பறக்கும் முறை ரொம்பவுமே அழகானது. வானத்துல ரெக்கைகளை விரிச்சு ரொம்ப குறைந்த அசைவுகளோட ரொம்ப நேரம் மிதந்து பறக்குங்க. ஆற்றங்கரைகள்ல நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு கீழே இறங்கி நீரோட மேல் பரப்புல இருந்து உணவு எடுத்துட்டு போகக்கூடிய திறனுமே இருக்கு. இனப்பெருக்க காலத்துல மரங்களோட உயரமான கிளைகள்ல குச்சிகள் மற்றும் சின்ன கிளைகளை கொண்டு பெரிய கூடுகளை அமைக்குது. பொதுவா ரெண்டு முட்டைகள் இடுதுங்க இந்த பறவை. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டும் சேர்ந்து கூடு கட்டுறதுலையும் குஞ்சுகளை வளர்ப்பதிலையும் பங்கேற்குது. வருஷம் வருஷம் அதே பகுதியில மறுபடியும் கூடு கட்டும் பழக்கமுமே இதுக்கு இருக்குங்க. இந்த பிராமணி பட்டம் பறவை இயற்கையில மட்டும் இல்லைங்க, கலாச்சாரத்திலையும் முக்கிய இடம் பெற்றிருக்கு. இந்த மரபுல இது விஷ்ணுவோட வாகனமா கருடனோட நவீன வடிவமாகவுமே நம்பப்படுது. இந்தோனேஷியாவோட தலைநகரான ஜாகர்த்தாவின் அதிகாரப்பூர்வ சின்னமாகவும் இந்த பறவை இடம் பெற்றிருக்குங்க. சுற்றுச்சூழல்ல இறந்த உயிரினங்களை அகற்றி தூய்மையை கடைபிடிக்கிறதுல பிராமணி பட்டம் முக்கிய பங்காற்றுது. இதனால இயற்கையோட துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னுமே இதை சொல்றாங்க. வானத்துல கம்பீரமா மிதந்து பறக்கக்கூடிய இந்த செம்பழுப்பு காவலன் இயற்கையோட அழகையும் சமநிலையையும் நமக்கு நினைவூட்டுதுங்க. அதை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பும் கூட. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில இன்னைக்கு உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகளும் மொழிகளும் கலாச்சாரங்களும் மனித குலத்தோட ஆரிய பாரம்பரியங்களாக நம்பப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்தை சேர்ந்த பிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருந்தாங்க. விரி மக்கள் குயின்ஸ்லாந்தோட கிழக்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகம் தான். அவங்க வாழ்ந்த பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 5200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்ததுங்க. மக்கே நகரத்துக்கு மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் நெபோ, போவன் மற்றும் சுட்டோர் நதிகளோட நீர்பிடிப்பு பகுதிகள், இது எல்லாமே அவங்களோட பாரம்பரிய வாழ்விடங்களாக இருந்ததுங்க. விரி மக்களோட வாழ்க்கை இயற்கையோட நெருக்கமாக இணைஞ்சிருந்தது. அவங்களோட நிலப்பரப்பு நிலப்பகுதியில் அடர்ந்த மலைக்காடுகளும் வறண்ட புல்வெளிகளும் இருந்தது. இந்த பல்வேறு இயற்கை சூழல்கள் வேட்டை, உணவு சேகரிப்பு மற்றும் சமூக வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை கொடுத்ததுங்க. விரி மக்களோட மொழி விரிமொழி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது பிரிமொழி குடும்பத்தோட ஒரு முக்கிய கிளை மொழியாக இருக்கு. இந்த மொழி அவங்களோட வரலாறு, கதைகள், பாடல்கள் மற்றும் பாரம்பரிய அறிவு தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்பட்டது. இன்னைக்கு மொழியை பாதுகாக்கவும் மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் பல முயற்சிகள் நடைபெற்றுட்டு தாங்க இருக்கு. விரி மக்களோட கலாச்சாரத்தில் நிலத்துடனான உறவு ரொம்பவுமே முக்கியமானது. நிலம் அப்படின்றது வெறும் வாழ்விடமா மட்டும் இல்லாம முன்னோர்களோட நினைவுகளையும் ஆன்மீக அடையாளத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய புனிதமான இடமா நம்பப்படுது. அவங்களோட கதைகள், பாடல்கள் மற்றும் மரபுகள் எல்லாமே நிலத்தோட தொடர்பு படுத்தப்பட்டிருந்ததுங்க. சமூக வாழ்க்கையில மூத்தவங்களுக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டது. பாரம்பரிய அறிவு, வேட்டை திறன்கள், இயற்கை குறித்த புரிதல்கள் மற்றும் சமூக விதிமுறைகள் எல்லாமே மூத்தவர்கள்கிட்ட இருந்து இளம் தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுங்க. இது மூலமா அவங்களோட பண்பாடு தலைமுறைகள் கடந்து தொடர்ந்தது. நவீன காலத்துல விரி மக்களோட பாரம்பரிய நில உரிமைக்கான முயற்சிகள் முக்கிய வெற்றியை பெற்றதுங்க. 2019 வருஷம் மக்கேக்கு மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களோட பூர்வீக நில உரிமை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. இது அவங்களோட வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்பை அங்கீகரிக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வாக அமைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் விரி மக்கள் மற்ற பாரம்பரிய உரிமையாளர் சமூகங்களோடு இணைந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் கலாச்சார பாரம்பரிய தலங்களை பராமரிக்கவும் வராங்க. விரி மக்களோட கதை இயற்கையை மதித்து வாழ்ந்த ஒரு சமூகத்தோட அறிவையும் மொழியையும் பண்பாட்டையும் நமக்கு நினைவூட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இந்த இரவு நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த இரவு நேரத்தில் அமைதியாக வீட்டில் எஃப்எம் கேட்டுட்டு ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு கேட்டுட்ருக்க நேயர்கள் வந்து இருப்பாங்க. தினமுமே ஒரு அசாத்தியமான மனிதரோட கதையை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதரோட கதையை தான் சொல்ல போகிறேன். நம்ம நிறைய பேருக்கு காடு, மலை, அருவி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த காடுகளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தர், அவரை பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பேரறிஞர் மாதவ் காட்கே.

இந்தியாவோட மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் விஞ்ஞானியா இருந்திருக்கிறாருங்க. இயற்கையோட வாழ்ந்த ஒரு உண்மையான ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லலாம். இயற்கையின் பாதுகாவலன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இவரை சொல்கிறாங்க. 1942 புனேவில் தான் மாதவ் காட்கில் பிறக்கிறாருங்க. அவரோட அப்பா தனஞ்சய காட்கில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார மேதையாக இருக்கிறார். ஆனால் மாதவ் காட்களுக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களை விட வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள் செடிகள் இதுதான் ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்குங்க. அந்த மரங்களும் அந்த மரங்களில் உட்கார்ற பறவைகளும் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக வந்து இருந்திருக்குதுங்க. அதனால் அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விளையாடுவாங்க இல்லைங்களா, சின்ன குழந்தைங்க பொம்மைகளை வச்சு விளையாடுவாங்க. ஆனால் மாதவ் காட்கில் பறவைகளோட சத்தத்தை வந்து கவனிப்பார், பூச்சிகள் எப்படி நகருதுன்னு பார்ப்பார். அவரோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு தடுத்து நிறுத்தலைங்க. என் பையன் பெரிய ஆளாக வருவான்னு அவரை ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு. அதுதான் அவரோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

0: சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒரு மனிதரோட வாழ்க்கையை கதையாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு மாதவ் காட்கில் அவரோட ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இந்தியாவில் ரொம்ப உயர்ந்த நிறுவனங்களில் அவர் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வந்து போகிறாருங்க. அமெரிக்காவோட புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே PhD வந்து முடிக்கிறாருங்க. அவர் நினச்சிருந்தா அமெரிக்காவிலே அவரோட வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம். அதாவது அமெரிக்காவில் ஒரு நல்ல சம்பளம், ஏசி ரூம் அப்படின்னு அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவரோட முழு மனசு, அவரோட மனசு முழுக்க இந்தியாவோட காடுகளும் மேற்கு தொடர்ச்சி மலையும் தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னோட அறிவு என் நாட்டுக்காக தான் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராங்கங்க மாதவ் காட்கில். பெங்களூரில் இருக்கிற இந்திய அறிவியல் கழகத்தில் IISc சேர்ந்து சுற்றுச்சூழல் அறிவியல் மையத்தை உருவாக்கினார். அங்கிருந்து தான் அவருடைய அந்த உண்மையான பயணம் ஆரம்பமாகுதுங்க. விஞ்ஞானினா லேபில் மட்டும் உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தவர் மாதவ் காட்கில். இவரோட ஜீப்பை எடுத்துக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட கிராமங்களுக்கு கிளம்பி போவார். அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள், விவசாயிகள் கூடவே தங்குவார். ஏன்னா காட்டை பற்றி புத்தகங்கள் சொல்கிறத விட அங்கே வாழ்கிற மக்களுக்கு தான் நல்லா தெரியும்னு அவர் நினச்சார். அங்கேருந்து பாரம்பரிய அறிவை அவர் வந்து வளர்த்துக்கிட்டாருங்க. யானைகள் எப்படி வாழும், மூங்கில்கள் எப்படி வளரும்னு தெரிஞ்சுக்கிட்டார். தொடர்ந்து இவரோட பயணக்கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஆன்மா அப்படின்னு எல்லாருமே புகழ்வாங்க. அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னா 2010 இந்திய அரசாங்கம் இவர்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாதவ் காட்கில் ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் ஆராய்ஞ்சி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதுதான் உலக புகழ்பெற்ற காட்கில் அறிக்கை. அவர் அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பேராசைக்காக காடுகளை அழிக்கிறோம், குவாரிகளை வைக்கிறோம், பெரிய ரிசார்ட்கள் கட்டுறோம், இதையெல்லாம் இப்போவே நிறுத்தலை அப்படின்னா இயற்கை நமக்கு பெரிய பாடம் புகட்டும் அப்படின்னு அவர் வந்து சொன்னாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: அருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். வெல்கம் பேக். யாரோட ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா மாதவ் காட்கில் அவரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இந்தியா வந்த ஒரு ஸ்டார்டிங் டைமில், அதாவது உலகத்தோட டாப் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி மேத்தமெட்டிக்ஸ் மாடலிங் பண்ணின ஒரு விஞ்ஞானி இவர். இவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உத்தரா கன்னடா காடுகளில் தங்கி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே இருந்த ஒரு பழங்குடி வேட்டைக்காரர் அவரை கூட கூட்டிக்கிட்டு காட்டெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்கார். அப்போ ஒரு மரத்தை காட்டி மாதவ் காட்கில் அந்த கூட வந்த அவர்கிட்ட ஏதோ ஒரு அறிவியல் சந்தேகத்தை கேட்டிருக்கிறார். அந்த ஒரு மனிதர் மாதவ் காட்கில் அவர்களை வந்து பார்த்துட்டு ரொம்ப யதார்த்தமாக காட்டோட ரகசியங்களை வச்சு ஒரு பதில் சொன்னார். அதை கேட்டு காட்கில் அவர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அந்த ஒரு பதிலை கண்டுபிடிக்க அமெரிக்காவில் இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரால் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அப்போ காட்கில் வந்து அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நான் ஹார்வர்டில் படித்த அத்தனை படிப்பும் இந்த காட்டோட மனிதர்கள் வச்சிருக்கிற பாரம்பரிய அறிவுக்கு முன்னாடி ரொம்ப தூசு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வார்த்தை இது. அவர் வந்து ரொம்ப பல கம்ப்யூட்டர்களை பார்த்தவர், பல நாடுகளில் பயணித்தவர். அவர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி காட்டு யானைகள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்து இருக்கும். ஆனால் காட்கள் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யானைகள்னா ரொம்ப உயிர். அவரோட இளம் வயதில் காடுகளில் யானைகளோட நடமாட்டத்தை அதோட குணங்களை ஆராயறதுக்காகவே பல மாதங்கள் காட்டிலேயே இருந்திருக்கிறார். யானைகள் எப்படி குடும்பமாக வாழுது, அதுங்க எப்படி தங்களுக்காக வந்து பேசிக்குது, காட்டை எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காட்டை உருவாக்குறதுல யானைகளோட பங்கு என்ன அப்படின்னு உலகத்துக்கு புரிய வச்சவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு முறை காட்டுக்குள்ளே போகும்போது இவருக்கு முன்னாடி ஒரு பெரிய காட்டு யானை வந்து நின்றுச்சு. கூட வந்தவங்க எல்லாமே பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் காட்கள் அமைதியாக அந்த யானையோட கண்ணை பார்த்து நின்னார். ஏன்னா நம்ம காட்டுக்கு துரோகம் பண்ணாத வரை காட்டோட விலங்குகள் நமக்கு துரோகம் பண்ணாதுங்கிறத அவர் வந்து புரிஞ்சிருந்தார். அது அவருடைய நம்பிக்கையும் கூட. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: கோடா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மாதவ் காட்கில் அப்படின்னு அவரோட ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் அவருடைய ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அவர் அங்கேயே வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காடுகளும் காடுகளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பமான ஒன்றாக இருந்தது. இது சார்ந்து ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவரோட

ஒரு பணியை ஆரம்பித்தாருங்க. அதாவது காட்கில் செஞ்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தேவ காடுகள் அப்படின்ற ஒரு விஷயம். மகாராஷ்டிரா கோவா காடுகளில் அவர் வந்து போகும்போது காட்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறார். சில குறிப்பிட்ட காட்டு பகுதிகளில் மட்டும் அவங்க இருக்கிற கிராம மக்கள் இது சாமி காடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு குச்சியை கூட உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது ஒரு சாமி மாதிரி வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத அவர் வந்து பார்க்குறாரு. இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே எல்லை சாமி ஐயனார் சாமி அப்படின்னு வழிபடுற மாதிரி அங்கே வந்து அது மாதிரி வழிபட்டுட்டு இருந்தாங்க. மற்ற விஞ்ஞானிகள் வந்து இதை ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் மாதவ காட்கள் அவரும் வந்து ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து இது மூட நம்பிக்கை இல்லை, காட்டை அழிக்காமல் காப்பாற்ற நம்ம முன்னோர்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்ச ஒரு ஆன்மீக கேடயம் இது அப்படின்னு வந்து அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறாருங்க. தேவ காடுகளில் தான் உலகத்திலே அரிய வகை மூலிகளும் அழிய போகிற தாவரங்களும் இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது அது வந்து ஒரு எல்லாருமே மூடநம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அங்கே அப்படி பாதுகாக்கப்படுற அந்த காடுகளில் தான் ரொம்ப அரிய வகை மூலிகைகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்களில் அழிஞ்சு போன தாவரங்கள் இன்னும் அந்த ஒரு காடுகளில் ரொம்ப பத்திரமாக இருக்குது அப்படின்னும் அவர் வந்து குறிப்பிட்டுறாருங்க. உண்மையிலேயே இவருடைய அந்த ஒரு பங்கு அந்த காடுகளுக்கும் அந்த காடை சுற்றி வாழ்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இவருடைய வாழ்க்கை எல்லாமே அந்த காடுகள் சுற்றி இருக்கிற மக்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும், காடுகளில் இருக்கிற யானைகள் அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மையாக வந்து இருக்கணும், காடுகள்னால மக்களுக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது, மக்கள்னால காடுகளுக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணம் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. தொடர்ந்து அவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

Yenada, Baba Sinza, Wunada, Kadal Sinza. உனக்கின ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக. இதுதான் காதலா, நானும் அழுக. காதலித்த நாட்களை நீ

0: வழியில் வரிகள் வெடிக்க
1: பாரு.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு காட்கில் அவங்களுடைய மாதவ் காட்கில் அவருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே லேப்டாப் மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் 1970களோட தொடக்கத்தில் இந்தியாவுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றது ரொம்ப ஒரு புதுசு. அப்போ அமெரிக்காவில் இருந்து வந்த காட்கில் இந்தியாவிலே முதன் முதலாக காடுகள் அதுக்கப்புறம் விலங்குகளோட கணக்கெடுப்புக்காக கம்ப்யூட்டர் டேட்டாவை வந்து பயன்படுத்துகிறாருங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டோட முதுகலை காடுகளில் இருக்கிற யானைகள் அதற்கப்புறம் தாவரங்களை கணக்கெடுக்க அந்த காலத்து கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பெட்டி கணக்காக இருந்த கம்ப்யூட்டரை ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு காட்டுக்குள்ளாரியே வந்து வந்தாருங்க. மற்ற விஞ்ஞானிகள் எல்லாம் காட்டுக்குள்ளே எதுக்குப்பா கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கும்போது, இனிமேல் உலகத்தையே ஆளப்போகிறது டேட்டா தான்னு அன்னைக்கே கணிச்சு டிஜிட்டல் முறைப்படி இந்திய காடுகளை மேப் பண்ணின ஒரு மனிதர் மாதவ் காட்கில் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவர் காடுகள் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு பிணைப்பு அவர் அதெல்லாம் பண்ண வச்சுருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு த்ரில்லிங்கான அனுபவங்களும் காடுகளில் அவருக்கு வந்து இருந்திருக்குங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கையிலையும் காதல் அப்படின்றது இருந்திருக்கு. அவரோட கல்லூரி காலத்தில் சுலேச்சனா அப்படின்ற பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க. அவங்களுமே ஒரு விஞ்ஞானி தான். அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகளை ஒன்றா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது நிறைய காடுகள் மலைகள் அந்த இடங்களில் வாழ்கிற உயிரினங்கள் அந்த உயிரினங்கள் எப்படி வாழுது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அதாவது அவங்க காதலித்த அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாருங்க. காட்களோட இந்த ஒரு பயணத்தில் அவரோட காதல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்களும் இவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உண்மையிலே இவர் வந்து அந்த காடுகள் மேலே வச்சிருக்கிற ஒரு அக்கறை, காடுகள் பக்கத்தில் இருக்கிற மக்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அக்கறை, அதனால தான் இவரை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆன்மா அப்படின்னு இவரை வந்து புகழ்கிறாங்க. இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.